0: லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை ஆன்றோர் வாக்கு, அவர் பெயர் மரியா மற்றும் செய்திகள். ஆன்றோர் வாக்கு.
2: ஆன்றோர் வாக்கு என்ற இந்த சிந்தனை தொடரிலே இன்று மிக முக்கியமான ஒன்றை ஆர்னோல்ட் மேத்யூ என்பவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். ஆங்கில எழுத்தாளராகியவர் இப்படி குறிப்பிடுகிறார், ட்ரூத் சிட்ஸ் அப்பான் தி லிப்ஸ் ஆஃப் த டையிங் மென், அதாவது இறந்து கொண்டிருக்கும் மனிதரின் வாயில் உண்மை குடிகொண்டுள்ளது என்று அவர் சொல்ல வருகிறார். இந்த உலகிலே மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது உண்மையை பேசுவதற்கு தயங்குகின்றான். அதற்கு பதிலாக பல பொய்மையானவற்றையும் சாக்கு போக்குகளையும் சொல்லியே அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் ஒரு மிக இக்கட்டான சூழ்நிலைக்கு வரும்போது அவன் உண்மையை கூறுகிறான். நிறைய குற்றவாளிகளும் இப்படித்தானே, முதலிலே காவலர்கள் அவர்களை பிடித்து கேட்கும்போது உண்மையை சொல்ல மாட்டார்கள். பிறகு அவர்களை சற்று சித்திரவதை செய்யும் போதுதான் அந்த உண்மையை அவர்கள் ஒத்துக்கொள்கிறார்கள். நண்பர்களே, மனிதன் இறந்து கொண்டிருக்கும் போதுதான் அவன் வாயிலே உண்மை வெளிவருகிறது என்பது எவ்வளவு கேவலமானது. மனிதர்கள் வாழ பிறந்தவர்கள். மனிதர்கள் உண்மையின் அடிப்படையில் எப்போதும் வாழ்வதற்காக அழைக்கப்பட்டவர்கள். எனவே மனிதருடைய பேச்சு எப்போதும் உண்மையின் அடிப்படையில் உண்மையை கூறுவதாக இருந்தாலன்றி அவர்களை மனிதர்கள் என்றே சொல்ல முடியாது. இதோ இந்த ஆர்னால்ட் மேத்யூ கூறுகிறார் பாருங்கள், இறந்து கொண்டிருக்கும் மனிதனின் வாயில்தான் உண்மை குடிகொண்டிருக்கிறது. அதற்கு முன்னால் அவன் உண்மையை பேச தயங்குகிறான் அல்லது மறுக்கிறான். ஒருவேளை அதே மனிதன் தான் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே உண்மையை பேசி வாழ்ந்தால் அது அவனுக்கும் பயனுள்ளதாக இருக்கும், மற்றவர்களுக்கும் சமுதாயத்திற்கும் அது பயன்படும். எனவே நாம் கடைசியிலே உண்மையை ஒத்துக்கொள்ளுகின்றவர்களாக இல்லாமல் தொடக்கத்திலிருந்தே உண்மை பேசும் மனிதர்களாக வாழ்வது என்பது எவ்வளவு பயனுள்ளது, முயன்று பார்ப்போமா? உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.
1: அவர் பெயர் மரியா.
3: அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மரியாவை பற்றி நாம் சிந்திக்கின்ற பொழுது மரியாவை சுட்டி காட்டக்கூடிய விவிலிய வசனங்கள் எல்லாம் வரலாற்று தரவுகளை, செய்திகளை கொடுக்கக்கூடிய வசனங்களாக நாம் காணுதல் மட்டும் கூடாது, அதை தாண்டி மரியா வழியாக கடவுள் எனக்கு என்னென்னவெல்லாம் செய்தார். கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மரியா அவருடைய வழிகாட்டுதலின்படி எனக்கு எவ்வளவு பெரிய தியாகங்களை எல்லாம் செய்தார் என்பதை நாம் சிந்திக்கின்ற பொழுது மரியாவுக்கு கடவுள் கொடுத்த முக்கியத்துவமும் அதனால் நாம் அவருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவமும் நம் கண்களுக்கு புலப்படும். நம்மில் பலர் நம்முடைய காலகட்டத்திற்கு ஏற்ப துய்த்தெறிதல் என்கின்ற மனநிலையை கூட கொண்டிருக்கலாம். துய்த்து எறிதல், பயன்படுத்தி தூக்கி எறிதல், ஆங்கிலத்தில் நாம் கூறுவோமே யூஸ் அண்ட் த்ரோ. இந்த கண்ணோட்டத்தின் அடிப்படையில் நாம் மரியாவை பார்க்க முடியுமா? கடவுளுடைய மீட்பர் எங்களுக்கு தேவை, எனவே அந்த மீட்பரை பெற்றுக்கொடு, பெற்றுக் கொடுத்தவுடன் அகன்று சென்று விடு என்று துய்த்து எறியக்கூடிய மனநிலையோடு மரியாவை பார்க்க முடியுமா? மரியாவுக்கு கடவுள் அத்தகைய மதிப்பைத்தான், அத்தகைய இடத்தைத்தான், அத்தகைய புகழைத்தான் கொடுத்தாரா? நிச்சயமாக கிடையாது. எனவே இந்த துய்த்தெறிதல் மனநிலையை விவிலிய மாந்தர்களை பொறுத்த மட்டில் நாம் அகற்றுவோம். அந்த மனநிலையை களைந்து அந்த நபர்களுக்கு கடவுள் கொடுத்த முக்கியத்துவத்தை நாமும் கொடுக்க முன்வருவோம். அதுதான் மிக மிக முக்கியமானது. கடவுள் விவிலியத்தில் தான் தன்னுடைய பணிக்கென்று தேர்ந்தெடுத்தவர்களை அவருடைய பாணியில், கடவுளுடைய பாணியில் மாட்சிமை பெற செய்வது நாம் அனைவருமே அறிந்த உண்மை. நம்முடைய விருப்பத்தின் அடிப்படையில் அல்ல, அல்லது நம்முடைய எதிர்பார்ப்பின் அடிப்படையில் அல்ல, கடவுளுடைய விருப்பத்தின்படி, கடவுளுடைய பாணியின்படி தான் தேர்ந்தெடுத்த மக்களை எல்லாம் அவர் எவ்வாறு மாட்சிப்படுத்தினார் என்பதை நாம் சிறிது சிந்தித்து பார்ப்போம். குறிப்பாக ஏனோக் என்கின்ற முதுபெரும் தந்தை, தொடக்க நூல் 5:24 நாம் வாசிக்கின்றோம், ஏனோக் கடவுளோடு நடந்தார், கடவுள் அவரை விண்ணகத்திற்கு எடுத்துக்கொண்டார் என்று வாசிக்கின்றோம். இந்த ஏனோக் கடவுளோடு நடந்தார் என்பதன் பொருள் என்ன? மாலையில் இருவரும் சேர்ந்து நடந்தார்களா? இல்லை. விவிலியத்தில் கடவுளோடு நடத்தல் என்பது நேர்மையான, நீதி தழுவக்கூடிய வாழ்க்கை வாழ்வது, கடவுளுக்கு உகந்தவர்களாக தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது. கடவுள் சுட்டி காட்டக்கூடிய இந்த ஏனோக்கு கடவுள் கொடுத்த பரிசு என்ன? நல்லதொரு வாழ்க்கை, முன்மாதிரிகையான வாழ்க்கையை வாழ்ந்ததால் உயிரோடு கடவுள் எடுத்துக்கொண்டார் என்று விவிலியம் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. இது ஏனோக்கை பொறுத்த மட்டில் கடவுளுடைய பாணி, கடவுளுடைய செயல் திட்டம். இதைத்தான் எபிரேயருக்கு எழுதப்பட்ட கடிதம் 11:5 நாம் வாசிக்கின்றோம். அடுத்ததாக நோவாவை நாம் எடுத்துக்கொள்வோம். நோவாவையும் முக்கியமானதொரு பணிக்காக கடவுள் தேர்ந்தெடுக்கின்றார். பாவம் இந்த உலகை நிரப்புகின்றது. இந்த பாவத்தோடு இனிமேல் மனிதர்கள் இருக்கக்கூடாது. இந்த பாவங்களில் இருந்து எல்லாம் அவர்களை விலக்கி தூயதொரு வாழ்க்கைக்கு புதிய மக்களை நான் உருவாக்க வேண்டும் என்பதற்காக நோவாவை அழைக்கின்றார். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நோவாவும் அவருடைய குடும்பத்தாரும் கடவுளுடைய கண்களில் நேர்மையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். எனவே கடவுள் நோவாவை அவருடைய நேர்மையான வாழ்க்கைக்கு எவ்வாறு மாற்றிப்படுத்தினார்? புதியதொரு சந்ததிக்கு தொடக்க புள்ளியாக மாற்றுகின்றார். நோவாவையும் அவருடைய குடும்பத்தாரையும் சேர்த்து அழித்திருக்கலாம், அழிக்கவில்லை. இதோ என்னுடைய மகன், அவருடைய மனைவி, இதோ என்னுடைய மகள், அவர்களுடைய குழந்தைகள் எல்லாம் நேர்மையானதொரு வாழ்க்கையை வாழ்கின்றார்கள். இவர்களை நான் தொடக்க புள்ளியாக வைத்து இவர்கள் வழியாக புதிதாக மாந்தர்களை நான் பெற்றெடுக்க விரும்புகின்றேன் என்று நோவாவை சிறப்பிக்கின்றார், உடன்படிக்கையை ஏற்படுத்துகின்றார். இது கடவுளுடைய பாணி. யாரை தொடக்க புள்ளியாக மாற்ற வேண்டும் என்பது கடவுளுடைய செயல் திட்டம். அடுத்ததாக விசுவாசம் என்னும் நம்பிக்கையில் நம்முடைய முதுபெரும் தந்தை ஆபிரகாம். ஆபிரகாமுக்கு கடவுள் வாக்களித்த குழந்தை. அந்த குழந்தையை வாக்களித்த பொழுது ஆபிரகாமிற்கு 75. தொடக்க நூல் 12:4 இதை நாம் வாசிக்கின்றோம். ஆனால் எத்தனை ஆண்டுகள் கழித்து ஆபிரகாமுக்கு தான் வாக்களித்த குழந்தையை கொடுத்தார்? 25 கழித்து. ஆபிரகாமுக்கு 100 அப்பொழுதுதான் வாக்களித்த குழந்தையை ஆபிரகாமுக்கு கடவுள் கொடுத்தார். 25 ஆபிரகாம் காத்திருக்கின்றார். தான் தேர்ந்தெடுக்க போகின்ற இனத்தின் தந்தையாகிய ஆபிரகாமின் விசுவாசம் என்னும் நம்பிக்கைக்கு கடவுள் கொடுத்த பரிசு என்ன? முதிர்ந்த வயதில், அவருடைய 100 வாக்களிக்கப்பட்ட வாரிசினை கடவுள் கொடுக்கின்றார். இதை நாம் தொடக்க நூல் 21:1-5 வாசிக்கின்றோம். ஏன் 25 காத்திருக்க வைத்தார் கடவுள்? இது அவருடைய பாணி, கடவுளுடைய பாணி. நாம் கேள்வி கேட்க முடியாது. அந்த 25 ஆபிரகாம் தன்னை அழைத்த, தனக்கு சுட்டி காட்டிய, வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்கு செல்ல அழைத்த கடவுள் மீது விசுவாசம் என்னும் நம்பிக்கையை கொண்டிருந்தாரா? இதுதான் கேள்வி. எதற்காக தாமதப்படுத்தினார்? அது கடவுளுடைய பாணி, கேள்வி கேட்க முடியாது. ஆனால் ஆபிரகாமை மாட்சிப்படுத்தினார். இன்று வரை நாம் நம்மை ஆபிரகாமின் விசுவாசம் என்னும் நம்பிக்கையின் குழந்தைகளாக கருதுகின்றோமே, இது மிகப்பெரிய மாட்சி இல்லையா? மாட்சிதான் கடவுளுடைய பாணியில். அடுத்ததாக யாக்கோபின் மகன் யோசேப்பு, தான் தேர்ந்தெடுத்த இனம் தழைக்க வேண்டும் என்பதற்காக கடவுள் யோசேப்பை தேர்ந்தெடுக்கின்றார். எத்தனையோ துன்பங்களுக்கு மத்தியில் யோசேப்பை எகிப்திற்கு அழைத்து வந்து அடிமையாக அழைத்து வந்து இரண்டு முறை அடிமையாக விற்கப்பட்டு போத்திபாரின் மனைவியின் சூழ்ச்சியில் சிக்க வைக்கப்பட்டு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு இத்தனை துன்பங்களுக்கு மத்தியில் கடவுள் யோசேப்பை மாட்சிப்படுத்துகின்றார். எகிப்தின் ஆளுநராக அவரை பாரவோன் மன்னனை வைத்து நியமிக்க வைக்கின்றார். இது மாட்சி இல்லையா? எதற்காக துன்பத்திற்கு மத்தியில் அவரை ஆளுநராக வர வைக்க வேண்டும்? அந்த துன்பம் இல்லாமலேயே அவரை ஆளுநராக வைத்திருக்கலாமே என்று நாம் கடவுளை பார்த்து கேள்வி கேட்க முடியுமா? முடியாது. இது கடவுளின் பாணி. அந்த துன்ப நேரத்தில் கடவுள் அவருக்கு அருகில் இருந்து அவரை அரவணைத்து எகிப்து நாட்டின் உச்சக்கட்ட பதவியை அவருக்கு கொடுக்கின்றார். இது மாட்சி இல்லையா? அடுத்ததாக, தவறு செய்து திருந்திய தாவீது, அவரோடும் உடன்படிக்கை ஏற்படுத்துகின்றாரே கடவுள். அவருடைய அரியணை இன்று வரை நிலைத்திருக்கும், என்றென்றும் நிலைத்திருக்கும் என்று கூறினாரே. தவறு செய்து திருந்திய தாவீதை ஏன் கடவுள் மாட்சிப்படுத்த வேண்டும் என்று கேள்வி கேட்க முடியுமா? நிச்சயமாக கிடையாது. அவருடைய பாணியில் தாவீதின் மரபில் தான் மீட்பர் தோன்றுவார் என்று கூட கடவுள் தாவீதையும் அவருடைய குடும்பத்தினரையும் நல்லதொரு மாட்சிக்கு அழைத்து சொல்லுகின்றார். கடவுளுடைய பாணி இதோடு நின்றுவிடவில்லை. அதற்கு முன்பாக மோசே, இந்த நபர் மிக மிக முக்கியமான நபர். மோசேயை கடவுள் தேர்ந்தெடுக்கின்றார். விடுதலை பணிக்கென்று அவரை அனுப்பி வைக்கின்றார். 40 ஆண்டுகள் பல்வேறு துன்பங்களுக்கு மத்தியில் கடவுள் மோயிசனை வழி நடத்தி அந்த மோயிசனின் வழியாக இஸ்ராயல் மக்களை வாக்களிக்கப்பட்ட நாட்டின் எல்கை வரை அழைத்து வருகின்றார். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உற்று நோக்குங்கள். அந்த எல்கையை மோசேயுக்கு காட்டுகின்றார். அவ்வளவுதான். இணை சட்ட நூல் என்று அழைக்கப்படக்கூடிய உப ஆகமம் 34வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். பார்த்துக்கொள், அதோடு நிறுத்திக்கொள். இதுதான் கடவுள் மோசேக்கு கொடுத்த கட்டளை. அந்த நிலத்திற்குள் நீ நுழைய மாட்டாய், கண்களால் பார்த்து மகிழ்ந்து கொள் என்று கூறுகின்றார். அங்கேயே மோசே இறக்கின்றார். அந்த மலை உச்சியில் அவரை கடவுள் அடக்கம் செய்கின்றார். அவர் அடக்கம் செய்யப்பட்ட இடம் கூட இன்று வரை யாருக்கும் தெரியாது. இஸ்ராயேல் மக்கள் கண்களில் இருந்து கடவுள் மோயிசனை, மோசேயை மறைக்கின்றார். அவ்வளவு முக்கியமான செயலை செய்தவரை மக்களின் கண்களில் இருந்து, நினைவுகளில் இருந்து மறைக்கின்றார். அவர் புதைக்கப்பட்ட அடையாளத்தை கூட காட்டவில்லை. இயேசு தான் தேர்ந்தெடுத்த 3 அப்போஸ்தலர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய திருத்தூதர்களோடு ஒரு மலையின் உச்சிக்கு சென்று தோற்ற மாற்றம், உருமாற்றம், தெய்வீக சாயலை வெளிப்படுத்துகின்ற பொழுது கடவுள் இஸ்ராயேல் மக்களின் கண்களிலிருந்து மறைத்த மோசேயை வெளிப்படுத்துகின்றார். கடவுளுடைய பாணி தனி பாணி. கடவுளுடைய வழிமுறைகள் அவருக்கு மட்டுமே தெரிந்த வழிமுறைகள். மரியாவை கடவுள் எவ்வாறு மாட்சிப்படுத்தினார் தொடர்ந்து சிந்திப்போம். மரியே வாழ்க.

0: செய்திகள்.
1: ஜூலை 11 சனிக்கிழமையன்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் காஸ்தல் கந்தோல்போவில் உள்ள திருத்தந்தையரின் தோட்டப்பகுதியில் அமைந்துள்ள போர்கோ லவ்தாத்தே சி வளாகத்தில் ஏறக்குறைய 200 ஏழைகளுடன் இணைந்து மதிய உணவை பகிர்ந்து கொள்ள உள்ளார். திருத்தந்தையுடன் மதிய உணவு என்ற இந்த நிகழ்வு படைப்பை பாதுகாப்பதற்கான திருப்பலி கொண்டாட்டத்துடன் தொடங்கும். அதனைத் தொடர்ந்து வரவேற்பு நிகழ்ச்சி, போர்கோ லவ்தாத்தே சி வளாகத்தை சுற்றி பார்வையிடுதல் மற்றும் திருத்தந்தையுடன் இணைந்து மதிய உணவு பகிர்தல் ஆகியவை நடைபெறும். 2025 ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த முயற்சி தற்போது ஆண்டுதோறும் நடைபெறும் நிகழ்வாக வளர்ந்துள்ளது. இதில் ஏழைகள், அகதிகள், புலம்பெயர்ந்தோர் மற்றும் பல்வேறு சிரமங்களை எதிர்கொள்பவர்கள் பங்கேற்று இயற்கையின் அழகை அனுபவிப்பதோடு திருத்தந்தையை நேரில் சந்திக்கும் வாய்ப்பையும் பெறுகின்றனர். இந்த ஆண்டு நிகழ்வை லவ்தாத்தே சி உயர்கல்வி மையம், பிறரன்பு பணிக்கான திருப்பிடத்துறை மற்றும் ரோமை மறைமாவட்டம் இணைந்து ஏற்பாடு செய்துள்ளன. லவ்தாத்தே சி உயர்கல்வி மையத்தின் இயக்குநர் கர்தினால் ஃபாபியோ அவர்கள் படைப்பை பாதுகாப்பதும் மனிதரை பாதுகாப்பதும் ஒரே திருப்பணியாகும் என்று தெரிவித்தார். பிறரன்பு பணிக்கான திருப்பிடத்துறையின் தலைவர் பேராயர் லூயிஸ் மார்டின் தி சான் மார்டின் அவர்கள், உண்மையான பிறரன்பு பணி என்பது நெருக்கம், சந்திப்பு மற்றும் பகிர்வின் வழியாக வெளிப்படுகிறது என்று குறிப்பிட்டார்.
2: காஸ்தல் கந்தோல்போவில் கோடைகால ஓய்வை மேற்கொண்டுள்ள திருத்தந்தை 14 லியோ அவர்கள் ஜபம், ஓய்வு, வாசிப்பு மற்றும் உடற்பயிற்சி ஆகியவற்றில் இந்த காலத்தை செலவிடுவார் என்று புனித தாமஸ் வில்லனோவா ஆலயத்தின் பங்கு தந்தை ததேயூஸ் ரோஸ்மஸ் அவர்கள் தெரிவித்துள்ளார். வத்திக்கான் செய்திக்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றில் இவ்வாறு கூறிய அருள்பணி ரோஸ்மஸ் அவர்கள், திருத்தந்தை அப்போஸ்தலர் மாளிகையின் பால்கனியில் இருந்து தன்னையும் பங்கு மக்களையும் தனிப்பட்ட முறையில் வாழ்த்தியது எதிர்பாராத மகிழ்ச்சியை அளித்துள்ளதாக குறிப்பிட்ட அதே வேளை, இது பங்கு தளத்தின் முக்கியத்துவத்தை அங்கீகரிக்கும் அழகிய செயல் என்றும் சுட்டிக்காட்டினார். இந்த ஆண்டு காஸ்தல் கந்தோல்போ வருகை முழுமையாக ஓய்வுக்காகவே அமைந்துள்ளது என்றும், திருத்தந்தை தாமே ஜபம், ஓய்வு, வாசிப்பு மற்றும் உடற்பயிற்சிக்காக இந்த நாட்களை செலவிட விரும்புவதாக தெரிவித்திருப்பதாகவும் பங்கு தந்தை தெரிவித்தார். மேலும் திருத்தந்தை அமைதியாகவும் சுதந்திரமாகவும் இந்த காலத்தை கழிக்க வேண்டும் என்பதே அனைவரின் விருப்பம் என்று தெரிவித்த அருள்பணி ரோஸ்மஸ் அவர்கள், கடந்த ஓராண்டாக திருத்தந்தை அடிக்கடி காஸ்தல் கந்தோல்போவிற்கு வந்தபோது பலமுறை அவரை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்ததாகவும், ஒவ்வொரு சந்திப்பிலும் அவரது தந்தை போன்ற அன்பையும் நெருக்கத்தையும் உணர முடிந்ததாக எடுத்துக்காட்டினார்.
1: மத்திய கிழக்கில் அமைந்துள்ள, முழுவதும் நிலத்தால் சூழப்பட்ட மற்றும் அரசியல் ரீதியாக சர்ச்சைக்குரிய ஒரு பகுதியான மேற்கு கரையில் உள்ள, முற்றிலும் கிறிஸ்தவர்கள் மட்டுமே வாழும் கடைசி பாலஸ்தீனிய கிராமமான தைபே பெரும் அச்சுறுத்தல்களை எதிர்கொண்டு வருகிறது. இந்த கிராமத்திற்கு அருகில் இஸ்ரேலிய தரப்பினர் சட்டவிரோத முகாம் ஒன்றை அமைக்க தொடங்கியுள்ளதாக அங்குள்ள அருள்பணியாளர் பஷார் பவாத்லே அவர்கள் தெரிவித்துள்ளார். ஜபால் அல் மசிஸ் பகுதியில் அமையவிருக்கும் இந்த முகாம் மக்கள் குடியிருக்கும் வீடுகளுக்கு மிக அருகிலேயே உள்ளது என்றும், இதனால் தங்களுக்கு எதிரான அச்சுறுத்தல்கள் அதிகரிக்கக்கூடும் என்றும், தங்களது விவசாய நிலங்கள் மற்றும் கோழி பண்ணைகளுக்கான வழிகள் பறிபோகலாம் என்றும் உள்ளூர் மக்கள் அஞ்சுகின்றனர். கிராம மக்கள் தங்களின் பூர்வீக நிலங்களை விட்டு வெளியேறும் கட்டாயத்தை உருவாக்குவதே இந்த நடவடிக்கையின் நோக்கம் என்றும், இதனால் அவர்கள் நிலத்தில் ஒரு புதிய யதார்த்தத்தை உருவாக்க முயல்கிறார்கள் என்றும் அருள்பணி பவாத்லே அவர்கள் எச்சரித்துள்ளார். பல்வேறு நாடுகளின் தூதர்கள், திரு அவை தலைவர்கள் மற்றும் பன்னாட்டு பிரதிநிதிகளிடம் பல மாதங்களாக முறையிட்ட போதிலும் வன்முறைகள் தொடர்ந்து இடம்பெறுவதாகவும் அருள்பணி பவாத்லே அவர்கள் கவலை தெரிவித்துள்ளார்.
2: மியான்மரில் தொடர்ந்து இடம்பெற்று வரும் மனிதாபிமான நெருக்கடிக்கு மத்தியிலும், கத்தோலிக்க திரு அவை வடமேற்கு மியான்மரில் உள்ள கலே மறை மாவட்டத்திற்கு உள்பட்ட கைகாம் மியோ என்ற இடத்தில் புனித பேட்ரிக்கிற்கு அர்ப்பணிக்கப்பட்ட புதிய பங்கு தளத்தை தொடங்கியுள்ளது. ஆயர் ஃபெலிக்ஸ் லியான் கென் தாங் தலைமையில் இடம்பெற்ற தொடக்க விழா திருப்பலியில் 12 அருள்பணியாளர்களும் உள்நாட்டிலேயே இடம்பெயர்ந்த பலர் உள்பட 600 மேற்பட்ட நம்பிக்கையாளர்களும் இதில் கலந்து கொண்டனர். இந்த திருப்பலியின் போது 60 இளைஞர்களுக்கு உறுதி பூசுதல் அருள் சாதனத்தை வழங்கிய ஆயர் அவர்கள், இந்த புதிய பங்கு மறை மாவட்டத்திற்கு கடவுளிடமிருந்து கிடைத்த ஆசி மற்றும் ஒரு நம்பிக்கையின் அடையாளம் என்றும் விவரித்தார். முதல் பங்கு தந்தையாக அருள்பணி சில்வஸ்டர் பான்வாங் சாங் அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ள இப்பங்கு 210 கத்தோலிக்க குடும்பங்களை கொண்ட 6 கிராமங்களுக்கு சேவை வழங்க உள்ளது. இதன் மூலம் அங்குள்ள இறைமக்கள் திருப்பலி, அருட்சாதனங்கள் மற்றும் தொடர்ந்து வழங்கப்படும் ஆன்மீக பராமரிப்பை எளிதாக பெறும் வாய்ப்பு உருவாகியுள்ளது. ஏறத்தாழ 60,000 கத்தோலிக்கர்களை கொண்ட கலையமறை மாவட்டம் மியான்மரில் இடம்பெற்ற 2021 ராணுவ புரட்சிக்கு பிறகு ஏற்பட்ட உள்நாட்டு போரினால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. வன்முறை காரணமாக 1,000,000 மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்ட நிலையில் பல ஆலயங்களும் மூடப்பட வேண்டிய சூழல் ஏற்பட்டது. இடம்பெயர்ந்த ஏறத்தாழ 40,000 மக்களுக்கு தஞ்சம் அளித்து வரும் இந்த மறை மாவட்டம் தற்போது ஆலய வளாகங்களை அவசரகால நிவாரண மையங்களாகவும் மாற்றியுள்ளது.
3: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.

0: லவ்தேதுர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை ஆன்றோர் வாக்கு, அவர் பெயர் மரியா, மற்றும் செய்திகள். ஆன்றோர் வாக்கு.
2: ஆன்றோர் வாக்கு என்ற இந்த சிந்தனை தொடரிலே இன்று மிக முக்கியமான ஒன்றை ஆர்னோல்ட் மேத்யூ என்பவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். ஆங்கில எழுத்தாளர் ஆகியவர் இப்படி குறிப்பிடுகிறார், ட்ரூத் சிட்ஸ் அப்பான் தி லிப்ஸ் ஆஃப் த டயிங் மென். அதாவது, இறந்து கொண்டிருக்கும் மனிதரின் வாயில் உண்மை குடிகொண்டுள்ளது என்று அவர் சொல்ல வருகிறார். இந்த உலகிலே மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது உண்மையை பேசுவதற்கு தயங்குகின்றான். அதற்கு பதிலாக பல பொய்மையானவற்றையும் சாக்குப்போக்குகளையும் சொல்லியே அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் ஒரு மிக இக்கட்டான சூழ்நிலைக்கு வரும்போது அவன் உண்மையை கூறுகிறான். நிறைய குற்றவாளிகளும் இப்படித்தானே, முதலிலே காவலர்கள் அவர்களை பிடித்து கேட்கும்போது உண்மையை சொல்ல மாட்டார்கள். பிறகு அவர்களை சற்று சித்திரவதை செய்யும் போதுதான் அந்த உண்மையை அவர்கள் ஒத்துக்கொள்கிறார்கள். நண்பர்களே, மனிதன் இறந்து கொண்டிருக்கும் போதுதான் அவன் வாயிலே உண்மை வெளிவருகிறது என்பது எவ்வளவு கேவலமானது. மனிதர்கள் வாழ பிறந்தவர்கள். மனிதர்கள் உண்மையின் அடிப்படையில் எப்போதும் வாழ்வதற்காக அழைக்கப்பட்டவர்கள். எனவே மனிதருடைய பேச்சு எப்போதும் உண்மையின் அடிப்படையில் உண்மையை கூறுவதாக இருந்தாலன்றி அவர்களை மனிதர்கள் என்றே சொல்ல முடியாது. இதோ இந்த ஆர்னால்ட் மேத்யூ கூறுகிறார் பாருங்கள், இறந்து கொண்டிருக்கும் மனிதனின் வாயில்தான் உண்மை குடிகொண்டிருக்கிறது. அதற்கு முன்னால் அவன் உண்மையை பேச தயங்குகிறான் அல்லது மறுக்கிறான். ஒருவேளை அதே மனிதன் தான் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே உண்மையை பேசி வாழ்ந்தால் அது அவனுக்கும் பயனுள்ளதாக இருக்கும், மற்றவர்களுக்கும் சமுதாயத்திற்கும் அது பயன்படும். எனவே நாம் கடைசியிலே உண்மையை ஒத்துக்கொள்ளுகின்றவர்களாக இல்லாமல் தொடக்கத்திலிருந்தே உண்மை பேசும் மனிதர்களாக வாழ்வது என்பது எவ்வளவு பயனுள்ளது, முயன்று பார்ப்போமா? உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.
1: அவர் பெயர் மரியா.
3: அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மரியாவை பற்றி நாம் சிந்திக்கின்ற பொழுது மரியாவை சுட்டி காட்டக்கூடிய விவிலிய வசனங்கள் எல்லாம் வரலாற்று தரவுகளை, செய்திகளை கொடுக்கக்கூடிய வசனங்களாக நாம் காணுதல் மட்டும் கூடாது, அதை தாண்டி மரியா வழியாக கடவுள் எனக்கு என்னென்னவெல்லாம் செய்தார், கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மரியா அவருடைய வழிகாட்டுதலின்படி எனக்கு எவ்வளவு பெரிய தியாகங்களை எல்லாம் செய்தார் என்பதை நாம் சிந்திக்கின்ற பொழுது மரியாவுக்கு கடவுள் கொடுத்த முக்கியத்துவமும் அதனால் நாம் அவருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவமும் நம் கண்களுக்கு புலப்படும். நம்மில் பலர் நம்முடைய காலகட்டத்திற்கு ஏற்ப துய்த்தெறிதல் என்கின்ற மனநிலையை கூட கொண்டிருக்கலாம். துய்த்து எறிதல், பயன்படுத்தி தூக்கி எறிதல், ஆங்கிலத்தில் நாம் கூறுவோமே யூஸ் அண்ட் த்ரோ. இந்த கண்ணோட்டத்தின் அடிப்படையில் நாம் மரியாவை பார்க்க முடியுமா? கடவுளுடைய மீட்பர் எங்களுக்கு தேவை, எனவே அந்த மீட்பரை பெற்றுக்கொடு, பெற்றுக் கொடுத்தவுடன் அகன்று சென்று விடு என்று துய்த்து எரியக்கூடிய மனநிலையோடு மரியாவை பார்க்க முடியுமா? மரியாவுக்கு கடவுள் அத்தகைய மதிப்பைத்தான், அத்தகைய இடத்தைத்தான், அத்தகைய புகழைத்தான் கொடுத்தாரா? நிச்சயமாக கிடையாது. எனவே இந்த துய்த்தெறிதல் மனநிலையை விவிலிய மாந்தர்களை பொறுத்த மட்டில் நாம் அகற்றுவோம். அந்த மனநிலையை களைந்து அந்த நபர்களுக்கு கடவுள் கொடுத்த முக்கியத்துவத்தை நாமும் கொடுக்க முன்வருவோம். அதுதான் மிக மிக முக்கியமானது. கடவுள் விவிலியத்தில் தான் தன்னுடைய பணிக்கென்று தேர்ந்தெடுத்தவர்களை அவருடைய பாணியில், கடவுளுடைய பாணியில் மாட்சிமை பெற செய்வது நாம் அனைவருமே அறிந்த உண்மை. நம்முடைய விருப்பத்தின் அடிப்படையில் அல்ல, அல்லது நம்முடைய எதிர்பார்ப்பின் அடிப்படையில் அல்ல, கடவுளுடைய விருப்பத்தின்படி, கடவுளுடைய பாணியின்படி தான் தேர்ந்தெடுத்த மக்களை எல்லாம் அவர் எவ்வாறு மாட்சிப்படுத்தினார் என்பதை நாம் சிறிது சிந்தித்து பார்ப்போம். குறிப்பாக ஏனோக் என்கின்ற முதுபெரும் தந்தை, தொடக்க நூல் 5:24 நாம் வாசிக்கின்றோம், ஏனோக் கடவுளோடு நடந்தார், கடவுள் அவரை விண்ணகத்திற்கு எடுத்துக்கொண்டார் என்று வாசிக்கின்றோம். இந்த ஏனோக் கடவுளோடு நடந்தார் என்பதன் பொருள் என்ன? மாலையில் இருவரும் சேர்ந்து நடந்தார்களா? இல்லை. விவிலியத்தில் கடவுளோடு நடத்தல் என்பது நேர்மையான, நீதி தழுவக்கூடிய வாழ்க்கை வாழ்வது, கடவுளுக்கு உகந்தவர்களாக தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது. கடவுள் சுட்டி காட்டக்கூடிய இந்த ஏனோக்கு கடவுள் கொடுத்த பரிசு என்ன? நல்லதொரு வாழ்க்கை, முன்மாதிரிகையான வாழ்க்கையை வாழ்ந்ததால் உயிரோடு கடவுள் எடுத்துக்கொண்டார் என்று விவிலியம் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. இது ஏனோக்கை பொறுத்த மட்டில் கடவுளுடைய பாணி, கடவுளுடைய செயல் திட்டம். இதைத்தான் எபிரேயருக்கு எழுதப்பட்ட கடிதம் 11:5 நாம் வாசிக்கின்றோம். அடுத்ததாக நோவாவை நாம் எடுத்துக்கொள்வோம். நோவாவையும் முக்கியமானதொரு பணிக்காக கடவுள் தேர்ந்தெடுக்கின்றார். பாவம் இந்த உலகை நிரப்புகின்றது. இந்த பாவத்தோடு இனிமேல் மனிதர்கள் இருக்கக்கூடாது. இந்த பாவங்களில் இருந்து எல்லாம் அவர்களை விலக்கி தூயதொரு வாழ்க்கைக்கு புதிய மக்களை நான் உருவாக்க வேண்டும் என்பதற்காக நோவாவை அழைக்கின்றார். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நோவாவும் அவருடைய குடும்பத்தாரும் கடவுளுடைய கண்களில் நேர்மையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். எனவே கடவுள் நோவாவை அவருடைய நேர்மையான வாழ்க்கைக்கு எவ்வாறு மாற்றிப்படுத்தினார்? புதியதொரு சந்ததிக்கு தொடக்க புள்ளியாக மாற்றுகின்றார். நோவாவையும் அவருடைய குடும்பத்தாரையும் சேர்த்து அழித்திருக்கலாம், அழிக்கவில்லை. இதோ என்னுடைய மகன், அவருடைய மனைவி, இதோ என்னுடைய மகள், அவர்களுடைய குழந்தைகள் எல்லாம் நேர்மையானதொரு வாழ்க்கையை வாழ்கின்றார்கள். இவர்களை நான் தொடக்க புள்ளியாக வைத்து இவர்கள் வழியாக புதிதாக மாந்தர்களை நான் பெற்றெடுக்க விரும்புகின்றேன் என்று நோவாவை சிறப்பிக்கின்றார், உடன்படிக்கையை ஏற்படுத்துகின்றார். இது கடவுளுடைய பாணி. யாரை தொடக்க புள்ளியாக மாற்ற வேண்டும் என்பது கடவுளுடைய செயல் திட்டம். அடுத்ததாக விசுவாசம் என்னும் நம்பிக்கையில் நம்முடைய முதுபெரும் தந்தை ஆபிரகாம். ஆபிரகாமுக்கு கடவுள் வாக்களித்த குழந்தை, அந்த குழந்தையை வாக்களித்த பொழுது ஆபிரகாமிற்கு 75. தொடக்க நூல் 12:4 இதை நாம் வாசிக்கின்றோம். ஆனால் எத்தனை ஆண்டுகள் கழித்து ஆபிரகாமுக்கு தான் வாக்களித்த குழந்தையை கொடுத்தார்? 25 கழித்து. ஆபிரகாமுக்கு 100. அப்பொழுதுதான் வாக்களித்த குழந்தையை ஆபிரகாமுக்கு கடவுள் கொடுத்தார். 25 ஆபிரகாம் காத்திருக்கின்றார். தான் தேர்ந்தெடுக்க போகின்ற இனத்தின் தந்தையாகிய ஆபிரகாமின் விசுவாசம் என்னும் நம்பிக்கைக்கு கடவுள் கொடுத்த பரிசு என்ன? முதிர்ந்த வயதில், அவருடைய 100 வாக்களிக்கப்பட்ட வாரிசினை கடவுள் கொடுக்கின்றார். இதை நாம் தொடக்க நூல் 21:1-5 வாசிக்கின்றோம். ஏன் 25 காத்திருக்க வைத்தார் கடவுள்? இது அவருடைய பாணி, கடவுளுடைய பாணி. நாம் கேள்வி கேட்க முடியாது. அந்த 25 ஆபிரகாம் தன்னை அழைத்த, தனக்கு சுட்டி காட்டிய, வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்கு செல்ல அழைத்த கடவுள் மீது விசுவாசம் என்னும் நம்பிக்கையை கொண்டிருந்தாரா? இதுதான் கேள்வி. எதற்காக தாமதப்படுத்தினார்? அது கடவுளுடைய பாணி, கேள்வி கேட்க முடியாது. ஆனால் ஆபிரகாமை மாட்சிப்படுத்தினார். இன்று வரை நாம் நம்மை ஆபிரகாமின் விசுவாசம் என்னும் நம்பிக்கையின் குழந்தைகளாக கருதுகின்றோமே, இது மிகப்பெரிய மாட்சி இல்லையா? மாட்சிதான் கடவுளுடைய பாணியில். அடுத்ததாக யாக்கோபின் மகன் யோசேப்பு, தான் தேர்ந்தெடுத்த இனம் தழைக்க வேண்டும் என்பதற்காக கடவுள் யோசேப்பை தேர்ந்தெடுக்கின்றார். எத்தனையோ துன்பங்களுக்கு மத்தியில் யோசேப்பை எகிப்திற்கு அழைத்து வந்து அடிமையாக அழைத்து வந்து இரண்டு முறை அடிமையாக விற்கப்பட்டு போத்திபாரின் மனைவியின் சூழ்ச்சியில் சிக்க வைக்கப்பட்டு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு இத்தனை துன்பங்களுக்கு மத்தியில் கடவுள் யோசேப்பை மாட்சிப்படுத்துகின்றார். எகிப்தின் ஆளுநராக அவரை பாரவோன் மன்னனை வைத்து நியமிக்க வைக்கின்றார். இது மாட்சி இல்லையா? எதற்காக துன்பத்திற்கு மத்தியில் அவரை ஆளுநராக வர வைக்க வேண்டும்? அந்த துன்பம் இல்லாமலேயே அவரை ஆளுநராக வைத்திருக்கலாமே என்று நாம் கடவுளை பார்த்து கேள்வி கேட்க முடியுமா? முடியாது. இது கடவுளின் பாணி. அந்த துன்ப நேரத்தில் கடவுள் அவருக்கு அருகில் இருந்து அவரை அரவணைத்து எகிப்து நாட்டின் உச்சக்கட்ட பதவியை அவருக்கு கொடுக்கின்றார். இது மாட்சி இல்லையா? அடுத்ததாக, தவறு செய்து திருந்திய தாவீது, அவரோடும் உடன்படிக்கை ஏற்படுத்துகின்றாரே கடவுள். அவருடைய அரியணை இன்று வரை நிலைத்திருக்கும், என்றென்றும் நிலைத்திருக்கும் என்று கூறினாரே. தவறு செய்து திருந்திய தாவீதை ஏன் கடவுள் மாட்சிப்படுத்த வேண்டும் என்று கேள்வி கேட்க முடியுமா? நிச்சயமாக கிடையாது. அவருடைய பாணியில் தாவீதின் மரபில் தான் மீட்பர் தோன்றுவார் என்று கூட கடவுள் தாவீதையும் அவருடைய குடும்பத்தினரையும் நல்லதொரு மாட்சிக்கு அழைத்து செல்லும். கடவுளுடைய பாணி இதோடு நின்றுவிடவில்லை. அதற்கு முன்பாக மோசே, இந்த நபர் மிக மிக முக்கியமான நபர். மோசேயை கடவுள் தேர்ந்தெடுக்கின்றார், விடுதலை பணிக்கென்று அவரை அனுப்பி வைக்கின்றார். 40 ஆண்டுகள் பல்வேறு துன்பங்களுக்கு மத்தியில் கடவுள் மோயிசனை வழி நடத்தி அந்த மோயிசனின் வழியாக இஸ்ராயல் மக்களை வாக்களிக்கப்பட்ட நாட்டின் எல்கை வரை அழைத்து வருகின்றார். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உற்று நோக்குங்கள், அந்த எல்கையை மோசேயுக்கு காட்டுகின்றார். அவ்வளவுதான். இணை சட்ட நூல் என்று அழைக்கப்படக்கூடிய உப ஆகமம் 34வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். பார்த்துக்கொள், அதோடு நிறுத்திக்கொள். இதுதான் கடவுள் மோசேக்கு கொடுத்த கட்டளை. அந்த நிலத்திற்குள் நீ நுழைய மாட்டாய், கண்களால் பார்த்து மகிழ்ந்து கொள் என்று கூறுகின்றார். அங்கேயே மோசே இறக்கின்றார். அந்த மலை உச்சியில் அவரை கடவுள் அடக்கம் செய்கின்றார். அவர் அடக்கம் செய்யப்பட்ட இடம் கூட இன்று வரை யாருக்கும் தெரியாது. இஸ்ராயல் மக்கள் கண்களில் இருந்து கடவுள் மோயிசனை, மோசேயை மறைக்கின்றார். அவ்வளவு முக்கியமான செயலை செய்தவரை மக்களின் கண்களில் இருந்து, நினைவுகளில் இருந்து மறைக்கின்றார். அவர் புதைக்கப்பட்ட அடையாளத்தை கூட காட்டவில்லை. இயேசு தான் தேர்ந்தெடுத்த 3 அப்போஸ்தலர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய திருத்தூதர்களோடு ஒரு மலையின் உச்சிக்கு சென்று தோற்ற மாற்றம், உருமாற்றம், தெய்வீக சாயலை வெளிப்படுத்துகின்ற பொழுது கடவுள் இஸ்ராயல் மக்களின் கண்களிலிருந்து மறைத்த மோசேயை வெளிப்படுத்துகின்றார். கடவுளுடைய பாணி தனி பாணி. கடவுளுடைய வழிமுறைகள் அவருக்கு மட்டுமே தெரிந்த வழிமுறைகள். மரியாவை கடவுள் எவ்வாறு மாட்சிப்படுத்தினார் தொடர்ந்து சிந்திப்போம். மரியே வாழ்க.

0: செய்திகள்.
1: ஜூலை 11 சனிக்கிழமையன்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் காஸ்தல் கந்தோல்போவில் உள்ள திருத்தந்தையரின் தோட்டப்பகுதியில் அமைந்துள்ள போர்கோ லவ்தாத்தே சி வளாகத்தில் ஏறக்குறைய 200 ஏழைகளுடன் இணைந்து மதிய உணவை பகிர்ந்து கொள்ள உள்ளார். திருத்தந்தையுடன் மதிய உணவு என்ற இந்த நிகழ்வு படைப்பை பாதுகாப்பதற்கான திருப்பலி கொண்டாட்டத்துடன் தொடங்கும். அதனைத் தொடர்ந்து வரவேற்பு நிகழ்ச்சி, போர்கோ லவ்தாத்தே சி வளாகத்தை சுற்றி பார்வையிடுதல் மற்றும் திருத்தந்தையுடன் இணைந்து மதிய உணவு பகிர்தல் ஆகியவை நடைபெறும். 2025 தொடங்கப்பட்ட இந்த முயற்சி தற்போது ஆண்டுதோறும் நடைபெறும் நிகழ்வாக வளர்ந்துள்ளது. இதில் ஏழைகள், அகதிகள், புலம்பெயர்ந்தோர் மற்றும் பல்வேறு சிரமங்களை எதிர்கொள்பவர்கள் பங்கேற்று இயற்கையின் அழகை அனுபவிப்பதோடு திருத்தந்தையை நேரில் சந்திக்கும் வாய்ப்பையும் பெறுகின்றனர். இந்த ஆண்டு நிகழ்வை லவ்தாத்தே சி உயர்கல்வி மையம், பிறரன்பு பணிக்கான திருப்பிடத்துறை மற்றும் ரோமை மறை மாவட்டம் இணைந்து ஏற்பாடு செய்துள்ளன. லவ்தாத்தே சி உயர்கல்வி மையத்தின் இயக்குநர் கர்தினால் ஃபாபியோ அவர்கள் படைப்பை பாதுகாப்பதும் மனிதரை பாதுகாப்பதும் ஒரே திருப்பணியாகும் என்று தெரிவித்தார். பிறரன்பு பணிக்கான திருப்பிடத்துறையின் தலைவர் பேராயர் லூயிஸ் மார்டின் டி சான் மார்டின் அவர்கள் உண்மையான பிறரன்பு பணி என்பது நெருக்கம், சந்திப்பு மற்றும் பகிர்வின் வழியாக வெளிப்படுகிறது என்று குறிப்பிட்டார்.
2: காஸ்தல் கந்தோல்போவில் கோடைகால ஓய்வை மேற்கொண்டுள்ள திருத்தந்தை 14 லியோ அவர்கள் ஜபம், ஓய்வு, வாசிப்பு மற்றும் உடற்பயிற்சி ஆகியவற்றில் இந்த காலத்தை செலவிடுவார் என்று புனித தாமஸ் வில்லனோவா ஆலயத்தின் பங்கு தந்தை ததேயூஸ் ரோஸ்மஸ் அவர்கள் தெரிவித்துள்ளார். வத்திக்கான் செய்திக்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றில் இவ்வாறு கூறிய அருள்பணி ரோஸ்மஸ் அவர்கள், திருத்தந்தை அப்போஸ்தலர் மாளிகையின் பால்கனியில் இருந்து தன்னையும் பங்கு மக்களையும் தனிப்பட்ட முறையில் வாழ்த்தியது எதிர்பாராத மகிழ்ச்சியை அளித்துள்ளதாக குறிப்பிட்ட அதேவேளை, இது பங்கு தளத்தின் முக்கியத்துவத்தை அங்கீகரிக்கும் அழகிய செயல் என்றும் சுட்டிக்காட்டினார். இந்த ஆண்டு காஸ்தல் கந்தோல்போ வருகை முழுமையாக ஓய்வுக்காகவே அமைந்துள்ளது என்றும், திருத்தந்தை தாமே ஜபம், ஓய்வு, வாசிப்பு மற்றும் உடற்பயிற்சிக்காக இந்த நாட்களை செலவிட விரும்புவதாக தெரிவித்திருப்பதாகவும் பங்கு தந்தை தெரிவித்தார். மேலும் திருத்தந்தை அமைதியாகவும் சுதந்திரமாகவும் இந்த காலத்தை கழிக்க வேண்டும் என்பதே அனைவரின் விருப்பம் என்று தெரிவித்த அருள்பணி ரோஸ்மஸ் அவர்கள், கடந்த ஓராண்டாக திருத்தந்தை அடிக்கடி காஸ்தல் கந்தோல்போவிற்கு வந்தபோது பலமுறை அவரை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்ததாகவும், ஒவ்வொரு சந்திப்பிலும் அவரது தந்தை போன்ற அன்பையும் நெருக்கத்தையும் உணர முடிந்ததாக எடுத்துக்காட்டினார்.
1: மத்திய கிழக்கில் அமைந்துள்ள, முழுவதும் நிலத்தால் சூழப்பட்ட மற்றும் அரசியல் ரீதியாக சர்ச்சைக்குரிய ஒரு பகுதியான மேற்கு கரையில் உள்ள, முற்றிலும் கிறிஸ்தவர்கள் மட்டுமே வாழும் கடைசி பாலஸ்தீனிய கிராமமான தைபே பெரும் அச்சுறுத்தல்களை எதிர்கொண்டு வருகிறது. இந்த கிராமத்திற்கு அருகில் இஸ்ரேலிய தரப்பினர் சட்டவிரோத முகாம் ஒன்றை அமைக்க தொடங்கியுள்ளதாக அங்குள்ள அருள் பணியாளர் பஷார் பவாத்லே அவர்கள் தெரிவித்துள்ளார். ஜபால் அல் மசிஸ் பகுதியில் அமையவிருக்கும் இந்த முகாம் மக்கள் குடியிருக்கும் வீடுகள் மிக அருகிலேயே உள்ளது என்றும், இதனால் தங்களுக்கு எதிரான அச்சுறுத்தல்கள் அதிகரிக்கக்கூடும் என்றும், தங்களது விவசாய நிலங்கள் மற்றும் கோழி பண்ணைகளுக்கான வழிகள் பறிபோகலாம் என்றும் உள்ளூர் மக்கள் அஞ்சுகின்றனர். கிராம மக்கள் தங்களின் பூர்வீக நிலங்களை விட்டு வெளியேறும் கட்டாயத்தை உருவாக்குவதே இந்த நடவடிக்கையின் நோக்கம் என்றும், இதனால் அவர்கள் நிலத்தில் ஒரு புதிய யதார்த்தத்தை உருவாக்க முயல்கிறார்கள் என்றும் அருள்பணி பவாத்லே அவர்கள் எச்சரித்துள்ளார். பல்வேறு நாடுகளின் தூதர்கள், திரு அவை தலைவர்கள் மற்றும் பன்னாட்டு பிரதிநிதிகளிடம் பல மாதங்களாக முறையிட்ட போதிலும் வன்முறைகள் தொடர்ந்து இடம்பெறுவதாகவும் அருள்பணி பவாத்லே அவர்கள் கவலை தெரிவித்துள்ளார்.
2: மியான்மரில் தொடர்ந்து இடம்பெற்று வரும் மனிதாபிமான நெருக்கடிக்கு மத்தியிலும் கத்தோலிக்க திரு அவை வடமேற்கு மியான்மரில் உள்ள கலே மறை மாவட்டத்திற்கு உள்பட்ட கைகாம் மியோ என்ற இடத்தில் புனித பேட்ரிக்கிற்கு அர்ப்பணிக்கப்பட்ட புதிய பங்கு தளத்தை தொடங்கியுள்ளது. ஆயர் ஃபெலிக்ஸ் லியான் கென் தாங் தலைமையில் இடம்பெற்ற தொடக்க விழா திருப்பலியில் 12 அருள் பணியாளர்களும் உள்நாட்டிலேயே இடம்பெயர்ந்த பலர் உள்பட 600 மேற்பட்ட நம்பிக்கையாளர்களும் இதில் கலந்து கொண்டனர். இந்த திருப்பலியின் போது 60 இளைஞர்களுக்கு உறுதிப்பூசுதல் அருள் சாதனத்தை வழங்கிய ஆயர் அவர்கள், இந்த புதிய பங்கு மறை மாவட்டத்திற்கு கடவுளிடமிருந்து கிடைத்த ஆசி மற்றும் ஒரு நம்பிக்கையின் அடையாளம் என்றும் விவரித்தார். முதல் பங்கு தந்தையாக அருள்பணி சில்வஸ்டர் பான் வாங் சாங் அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ள இப்பங்கு 210 கத்தோலிக்க குடும்பங்களை கொண்ட 6 கிராமங்களுக்கு சேவை வழங்க உள்ளது. இதன் மூலம் அங்குள்ள இறைமக்கள் திருப்பலி, அருட்சாதனங்கள் மற்றும் தொடர்ந்து வழங்கப்படும் ஆன்மீக பராமரிப்பை எளிதாக பெறும் வாய்ப்பு உருவாகியுள்ளது. ஏறத்தாழ 60,000 கத்தோலிக்கர்களை கொண்ட கலையமறை மாவட்டம் மியான்மரில் இடம்பெற்ற 2021 ராணுவ புரட்சிக்கு பிறகு ஏற்பட்ட உள்நாட்டு போரினால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. வன்முறை காரணமாக 1,000,000 மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்ட நிலையில் பல ஆலயங்களும் மூடப்பட வேண்டிய சூழல் ஏற்பட்டது. இடம்பெயர்ந்த ஏறத்தாழ 40,000 மக்களுக்கு தஞ்சம் அளித்து வரும் இந்த மறை மாவட்டம் தற்போது ஆலய வளாகங்களை அவசரகால நிவாரண மையங்களாகவும் மாற்றியுள்ளது.
3: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இதை ஆசீர்வதியுங்கள்.

0: லவ்தேதுர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை திரிகடுகம், கிறிஸ்தவ இலக்கியங்கள் மற்றும் செய்திகள். திரிகடுகம்.
2: அன்பிற்கினிய தமிழினிய நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகம் பயணத்தில் நாம் நடைபெறுகின்றோம். இன்று செய்யுள் எண் 4 நாம் தொடர்ந்து பார்க்கிறோம். நல் ஆதனார் 4 இவ்வாறு குறிப்பிடுகிறார்: பகை முன்னர் வாழ்க்கை செயலும், தொகை நின்ற பெற்றத்துள் கோலின்றி சேரலும், முன் தன்னை காய்வானை கைவாங்கி கோடலும், இம்மூன்றும் சாப உருவான் தொழில். தொகை நின்ற பெற்றத்துள் கோலின்றி சேரலும் என்கிற இந்த இரண்டாம் கருத்து சாவதற்கு ஏதுவான ஒரு செயல் என்று நல்லாதனார் குறிப்பிடுகிறார். என்ன அது? பசு மாட்டு கூட்டம் அங்கு இருக்கிறது பெருந்திரளாக. அந்த கூட்டத்துக்குள் ஒருவர் நடைபயில முயல்கிறார், கையில் கம்பு இல்லாமல் தொலைந்தது, அவர் உயிர் அவ்வளவுதான், இதான் நிலை. ஆனால் கையில் கம்பு ஒரு கோல் இருந்தால் கண்டிப்பாக அந்த மாடுகள் அப்படியே விலகும். இதான் கருத்து. இங்கே எந்த உயிரினத்தையும் நாம் தவறாக சொல்ல வேண்டும் என்பது நோக்கம் அல்ல. நாய்க்கு வேண்டுமாம் கம்பு, கம்பு இருந்தால் நாய் விலகி ஓடும். அதை போன்றுதான் பல உயிரினங்கள், அவற்றை நாம் தாக்க வேண்டும் அழிக்க வேண்டும் என்பதல்ல. எந்த உயிரையுமே அழிக்கக்கூடாது. அதனால் தான் புலால் மறுத்தல் என்று வள்ளுவர் வைத்திருக்கிறார். இறைச்சி உண்பது கூட உயிர்களை அழித்தல் தான், அது கூடாது. இரக்கத்தை பேசுகிறவர்கள் அதை தவிர்க்க வேண்டும். ஆக இந்த வகையில் எந்த உயிரினத்தையும் இழிவு செய்வதோ அல்லது அழித்தொழிப்பதோ என்பதல்ல இங்கு நோக்கம். அதற்காக கையில் கம்பு வைக்க வேண்டும் என்பதல்ல, மாறாக தற்பாதுகாப்புக்காக. பிற உயிரினங்கள் நல்லவைதான், அவர்கள் இயல்பான முறையில் நல்ல செயல்களை செய்கின்றன. ஆனால் அவற்றிற்கு பகுத்தறிவு கிடையாது. அந்த ஆழிப்பேரலை போன்று, கையில் ஒரு குழந்தை இருக்கிறது, ஆழிப்பேரலை வந்து அந்த குழந்தை மட்டும் பறித்து கொண்டு செல்கிறது. அந்த குழந்தை என்ன பாவம் செய்தது? கொடியவர்கள் பலர் இருக்கிறார்களே, ஆனால் அந்த ஆழிப்பேரலைக்கு அதுக்கு அறிவு இல்லை, அவ்வளவுதான், அதனுடைய பகுத்தறிவு இல்லை. எனவே நாம் இங்கு விழிப்பாக இருக்க வேண்டும். அந்த வகையில் தான் பாரதியார் நாள்தோறுமே அந்த யானைக்கு தேங்காய் கொடுத்து கொண்டு தான் செல்வார். ஆனால் ஒரு நாள் தேங்காயை வாங்கி அந்த யானை தேங்காய் வைத்தே பாரதியுடைய தலையை அடித்தது. அதுதான் அவருக்கு இறுதி காலம் வருவதற்கான காரணமாக அமைந்தது. அப்படி படுக்கையில் இருந்த பொழுது பாரதியார் சொன்னார், அந்த யானையை யாரும் எதுவும் தப்பு சொல்லாதீங்க என்று தான் சொன்னார். அவர் மாமனிதர். காக்கையும் குருவியும் எங்கள் ஜாதி, ஜாதியை மறுத்தவர் காக்கை குருவிகளை தன் உடன் உறவாக ஏற்கிறார் பாருங்கள். அவர் சொல்கிறார், யானையை யாரும் திட்டாதீங்க, ஏன்னா அது பாவம், அது மதம் பிடித்து விட்டது. அந்த நேரத்தில் அதை அறியாததனால் இவர் அந்த ஒரு நிலைக்கு வந்துவிட்டார். எனவே ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும், அவ்வளவுதான் நோக்கம். அந்த உயிரினங்களிடம் இருந்தும் நன்மைத்தனத்தை பெறுவதற்கு பகுத்தறிவு கொண்ட இந்த மாந்தர்கள் அவர்கள் அதற்குரிய செயல்களில் ஈடுபட வேண்டும், அழித்தொழிப்பதல்ல. எனவேதான் வள்ளுவர் இந்த குறளினை இவ்வாறு பதிவு செய்கிறார்: வகை அறிந்து தற்செய்து தற்காப்ப மாயும் பகைவர்கண் பட்ட செருக்கு என்று கூறுவார். அதாவது இருக்கிற சூழலை நன்றாக ஆய்ந்து பார்த்து அதன் அடித்தளத்தில் தற்காப்புக்கான அந்த கருவிகளை, அந்த வாய்ப்பு சூழல்களை, எண்ணங்களை, திட்டங்களை வைத்து கொண்டு ஒருவர் அணுகினால், எதிர் நின்றால், அங்கு பகைவர்களுடைய அந்த சூழ்ச்சி, அழிக்கின்ற அந்த முயற்சி அதுவே இல்லாமல் போய்விடும், அழிந்துவிடும். ஆக யார் எப்படி இருந்தால் என்ன, நீ சாதாரணமாக போய் நில்லு என்பதல்ல சான்றோர்களுடைய வாக்கு. ஒளியின் மக்கள் ஒளியாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தின் மக்கள் இருளின் மக்கள், அவர்கள் மிகுந்த விழிப்பாக இருக்கிறார்கள். அவர்களை விடவும் நல்ல மக்கள், ஒளியின் மக்கள் விழிப்பாக இருந்தாக வேண்டும். காரணம், தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக என்பது மட்டுமன்று, தங்களுடைய அந்த நன்மைத்தனத்தின் விளைவாக இங்கு நன்மைத்தனங்களை வளர்க்க வேண்டுமே, இறை ஆட்சியை உருவாக்கியாக வேண்டுமே. அதற்கு நல்லவர்களெல்லாம் அழிந்து போவது என்பது இழப்பு தானே. அந்த வகையிலும் கூட நல்லவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நல்லவர்கள் பாதுகாப்பாக இருப்பதற்கு, இங்கு நல்லவர்களாக வாழ்வதற்கு முயலுகிறவர்கள் அதற்குரிய முயற்சியை மேற்கொண்டாக வேண்டும். அதற்குரிய கருவிகளையும் இங்கு பயன்படுத்த வேண்டும். தகாத கருவிகளின் மூலமாக அங்கு சிதைந்து போய்விடக்கூடாது. எனவேதான் கையில் கம்பு வைத்து கொண்டு பசுமாடுகளுக்கு ஊடே நடந்து செல்லுதல் என்பதுதான் பாதுகாப்பு. அதை மீறி எனக்கு நெஞ்சுரம் இருக்கிறது, அல்லது பசுவை நான் அன்பாக கோமாதா எங்கள் குலமாதா என்றெல்லாம் நாங்கள் பாடுகிறோம், எனவே அது எங்களை ஒன்றும் செய்யாது என்பதல்ல. அது பாவம், அதற்கு பகுத்தறிவு இல்லை. இதை அறிந்தவர்களாக பகுத்தறிவு கொண்ட மாந்தர்கள் அதை அதற்குரிய கருவிகளோடு இங்கு அணுக வேண்டும். எவரையும் எவருக்கும் தீங்கு செய்து அழிப்பதற்கல்ல, தங்களை பாதுகாத்து கொண்டு அறத்தின இறையாட்சியை பாதுகாத்து கொண்டு அதன் மூலமாக இந்த உலகத்தை செம்மையான ஒரு மண்ணாக, ஒரு விண்ணகமாக உருவாக்குவதற்கு முயல வேண்டும். இத்தகைய உறுதிப்பாடுகளோடு இன்று நாம் பார்க்கின்ற ஒரு சிறப்பு சொல் கரம். கரம் தமிழா? இல்லை, கரா என்பதான் சமஸ்கிருத சொல். தமிழில் கை, அவ்வளோதான். நம் கைகள், நம் கரங்கள் என்று சொல்ல தேவையில்லை, கைகள், கை. நாம் கடவுளுக்கு திருவிழமானால் மீண்டும் நாளை திரிகடகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.
1: கிறிஸ்தவ இலக்கியம்
3: இயேசு காவியம் 11. சீடர்களை அழைக்க. இயேசு காவியத்தில் சென்ற உரையில் உலக மக்களின் பாவங்களை போக்க வந்த இறைமகனாகிய இயேசு கிறிஸ்து யோர்தான் நதிக்கரையில் திருமுழுக்கு யோவானிடம் எளிய மானிடனாய் திருமுழுக்கு பெற்ற உன்னத மறைபொருள் குறித்துக் கண்டோம். விண்ணகத்தந்தை வகுத்த நல்வழியின் முறைமைகளை நிறைவேற்றி தூய ஆவியானவர் புறாவடிவில் இறங்கி வர, அதன் வழியாக தன் பொது வாழ்வை அதிகாரபூர்வமாக தொடங்கிய தெய்வீக நிகழ்வை சிந்தித்து மகிழ்ந்தோம். அதன் தொடர்ச்சியாக இயேசு கலிலேய கடலோரத்தில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த எளிய மீனவர்களை தனது நற்செய்தி பணிக்கும் திருச்சபைக்கும் முதன் முதலாக துணையாக அப்போஸ்தலர்களாக அழைக்கும் மாண்புமிகு வரலாற்று சம்பவம் குறித்து இன்று காண்போம். கலிலேயாவின் கடற்புறம் இயேசு காலடி நடையிடும்போது வளையோடு இருவர் வருவது கண்டு வருக இங்கே என அழைத்தார். மலைபோல் வளையினை முதுகினர் சுமர்ந்து மாண்புரு மீனவர் இருவர் அலையாடிடும் அக்கடலினில் இயேசு அமைந்திட படகினை எடுத்தார். ராயப்பருடன் பிளவேத்திரர் எனும் நற்சகோதரர்களாம் அவர்கள் சாயும் வான்வரை மீன்பிடித்து ஓய்ந்து தமிழம் சென்றிடும் வேலை மேயதும் குருவின் குரலொளி கேட்டு விரைந்தனர் அவ்விடம் அவர்கள். தூயவர் இயேசு படகினில் ஏறி தொடர்ந்தனர் கடலிடை ஆங்கே. ஆழமாம் கடலுள் செல்லுக என்று அன்போடு கட்டளை விடுத்தார். தோழராம் அவர்கள், தேவனே, எங்கள் தோல்வி தோற்றதே என்று, ஆழினீர் மீனும் அகப்படவில்லை, ஆகையால் திரும்பினோம் இல்லம், நாளெல்லாம் உழைத்தும் பலனிலை, எனினும் நடத்துவோம் என் சொல்லை என்றார். இக்கவிதை இயேசு கிறிஸ்துவின் பொது வாழ்வின் தொடக்க காலத்தில் இறைவனின் நற்செய்தியை நாடெங்கும் கொண்டு சேர்க்கவும், ஆன்மாக்களை நல்வழிப்படுத்தவும் தனக்கு துணையாக சீடர்களை தேர்ந்தெடுக்கும் உன்னத விவிலிய நிகழ்வை விவரிக்கிறது. கலிலேயா என்னும் பகுதியில் அமைந்துள்ள ஏரிக்கரை அல்லது கடற்புறத்தில் இயேசு கிறிஸ்து அமைதியாக தன் புனித காலடிகளை பதித்து நடந்து சென்று கொண்டிருந்தார். அவ்வாறு அவர் நடந்து செல்லும் போது அங்கே கடலில் மீன்பிடி தொழிலை செய்துவிட்டு தங்கள் வலைகளோடு கரைக்கு திரும்பிக் கொண்டிருந்த இரண்டு எளிய மனிதர்களை இயேசுவின் திருக்கண்கள் காண்கின்றன. அவர்கள் உலக கல்வியில் சிறந்தவர்கள் அல்ல, ஆனால் தூய்மையான உள்ளமும் நேர்மையும் கொண்ட மாண்புமிக்க உழைப்பாளர்கள் ஆவர். அவர்களை கண்ட மாத்திரத்தில் இயேசு, இங்கு வாருங்கள், என் பின்னே வாருங்கள் என்று மிகுந்த அன்போடு, அதே சமயம் தெய்வீக காந்த புன்னகையோடு அவர்களை தன் அருகில் வருமாறு அன்பு கட்டளையிட்டு அழைக்கின்றார். அந்த மீனவர்கள் இருவரும் சாதாரணமானவர்கள் அல்ல. அவர்கள் உழைப்பையே மூலதனமாக கொண்டு வாழும் எளிய மனிதர்களாவர். மலை போன்ற கனத்த பெரிய மீன்பிடி வளையலை தங்கள் முதுகுகளில் சுமந்து கொண்டு அன்றாட பிழைப்பிற்காக கடலோடு போராடி பாடுபடும் மாண்புமிகு உழைப்பாளர்களாக அவர்கள் திகழ்ந்தனர். அலைகள் ஓய்வில்லாமல் மோதிக்கொண்டிருக்கும் அந்த தூய கலிலேயா கடலில் இயேசுவின் வருகையால் ஒரு தெய்வீக அமைதி நிலவியது. இயேசு கிறிஸ்து அந்த மீனவர்களின் படகில் ஏறி அமர்ந்து கடலுக்குள் சற்றே தள்ளி செல்லுமாறு அப்படகினை எடுக்கச் செய்தார். அந்த இரு மீனவர்கள் யார் என்பதை அடுத்த பாடல் வரிகள் வெளிப்படுத்துகின்றன. அவர்களுள் ஒருவர் சீமோன் பேதுரு என்றும், மற்றொருவர் ஆன்மீக துணிச்சல் மிக்க பிளவேத்திரர் அந்திரையா என்றும் அழைக்கப்படும் நற்சகோதரர்கள் ஆவர். அவர்கள் இருவரும் உடன் பிறந்த சகோதரர்களாக மட்டுமின்றி தொழிலிலும் ஒருவருக்கு ஒருவர் துணையாக நின்று இன்ப துன்பங்களை பகிர்ந்து கொள்ளும் நல் தோழர்களாகவும் அக்கடலோரத்தில் வாழ்ந்து வந்தனர். மாலை வான் சரிந்து அந்தி பொழுது சாயும் வரை அவர்கள் கடலில் மீன்பிடிக்கும் முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டிருந்தனர். இரவு முழுவதும் விடியும் வரையிலும் அவர்கள் அலைகளோடு போராடி உடல் மிகவும் சோர்ந்து போயிருந்த தருணம் அது. கடுமையான உழைப்பிற்கு பின் போதிய மீன்கள் கிடைக்காத ஏமாற்றத்துடன் அவர்கள் களைப்படைந்து தங்களின் இல்லம் நோக்கி திரும்பிச் செல்ல ஆயத்தமாகிக் கொண்டிருந்த வேளையில்தான் இந்த அற்புத சந்திப்பு நிகழ்கிறது. அப்போது ஆன்மீக மந்தையை வழிநடத்தும் நல்ல ஆயனாகிய இயேசுவின் காந்த குரலொளி அவர்கள் காதுகளில் விழுகிறது. அந்த தெய்வீக குரல் அவர்களின் சோர்வை நீக்கி உள்ளத்தில் ஒரு புத்துணர்ச்சியையும் விசுவாச நம்பிக்கையையும் பாய்ச்சியது. இயேசுவின் குரலை கேட்டவுடனே அவர்கள் எவ்வித தயக்கமும் இன்றி தாங்கள் செய்ய நினைத்த காரியங்களை அப்படியே விட்டுவிட்டு அவர் நின்றிருந்த அந்த இடத்தை நோக்கி மிக விரைவாக ஓடி வந்தனர். அங்கே வந்த பின் தூயவராகிய இயேசு கிறிஸ்துவின் கட்டளைக்கு இணங்கி அவர்கள் அவரை தங்கள் படகில் ஏற்றிக்கொண்டனர். அவரோடு சேர்ந்து மீண்டும் அந்த கடலின் ஆழமான பகுதியை நோக்கி பயணிக்கத் தொடங்கினர். படகில் ஏறிய இயேசு அந்த மீனவ சகோதரர்களை நோக்கி, உங்களுடைய படகை இன்னும் ஆழமான கடற்பகுதிக்கு செலுத்துங்கள், அங்கே மீன் பிடிப்பதற்காக உங்கள் வலைகளை போடுங்கள் என்று மிகுந்த அன்போடு கட்டளையிட்டார். இயேசுவின் வார்த்தையை கேட்டதும் அனுபவம் வாய்ந்த அந்த மீனவ தோழர்கள் சற்றே வியப்படைந்தனர். ஏனெனில் மீன் பிடிக்கும் கலையில் தேர்ந்த அவர்களுக்கு எந்த நேரத்தில் எந்த இடத்தில் மீன்கள் கிடைக்கும் என்பது நன்றாகவே தெரியும். அவர்கள் இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, இன்று எங்களின் உழைப்பு முழுவதும் தோல்வியடைந்து விட்டது. நாங்கள் எவ்வளவோ முயன்றும் ஒரு மீன் கூட எங்கள் வலையில் அகப்படவில்லை என்று தங்கள் ஏமாற்றத்தை பணிவோடு கூறினர். ஆழ்கடலின் நீரில் ஒரு சிறு மீன் கூட கிடைக்காததால் நாங்கள் முற்றிலும் சோர்ந்து போய் இனிமேல் ஒன்றும் செய்ய இயலாது என்ற விரக்தியில்தான் எங்கள் வீடுகளுக்கு திரும்பிக் கொண்டிருந்தோம் என்று யதார்த்த நிலையை விளக்கினர். இரவு முழுவதும் நாளெல்லாம் நாங்கள் உழைத்தும் எங்களுக்கு எந்த பலனும் கிடைக்கவில்லை, வெறும் கையுடன் தான் கரை திரும்பினோம் என்று மனித ரீதியான தங்களின் பலவீனத்தையும் இயலாமையையும் இயேசுவிடம் சமர்ப்பித்தனர். இருப்பினும் அவர்கள் இயேசுவின் மீது கொண்ட மதிப்பினாலும் அவரது வார்த்தையில் இருந்த அதிகாரத்தினாலும், ஆண்டவரே, எங்கள் அனுபவத்தின்படி அங்கே மீன் கிடைக்காது என்றாலும் உமது சொல்லுக்கு கீழ்ப்புடைந்து நீர் சொன்னபடியே அவ்வளையை ஆழத்தில் போடுகிறோம் என்றனர். இந்த கீழ்ப்புடிதலே அவர்களின் வாழ்க்கையை மாற்றப்போகும் அற்புதத்திற்கு அடித்தளமாக அமைந்தது. மனித அறிவு தோற்கும் இடத்தில் இறை வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது வாழ்வில் பெரும் வெற்றியும் ஆன்மீக பேரும் கிட்டும் என்பதை இப்பாடல் அழகாக விளக்குகிறது.

0: கிறிஸ்தவ இலக்கியம்.
1: உலகிற்கு கிறிஸ்துவின் ஒளியை எடுத்துச் செல்லும் திரு அவையின் பணியில் இளைஞர்கள் இணைந்து செயல்பட்டு எதிர்கால திரு அவையையும் உலகையும் உருவாக்க வேண்டும் என்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் வலியுறுத்தினார். ஈராக்கின் ஏர்பில் உயர்மறை மாவட்டத்தின் அங்காவா நகரில் July 8 to 11 வரை நடைபெறும் ஆண்டு இளைஞர் சந்திப்பில் பங்கேற்றுள்ள இளைஞர்களுக்கு வழங்கிய காணொலி செய்தியில் இவ்வாறு கூறிய திருத்தந்தை அவர்கள், கிறிஸ்துவின் ஒளியாக உலகில் பிரகாசிக்கவும் நம்பிக்கையின் தூதுவர்களாக வாழவும் அவர்களுக்கு அழைப்பு விடுத்தார். பணி என்ற கருப்பொருளில் நடைபெறும் இவ்வாண்டு இளைஞர் சந்திப்பில் திரு அவையின் வாழ்விலும் எதிர்காலத்திலும் இளைஞர்கள் இன்றியமையாத பங்கு வகிக்கின்றனர் என்று திருத்தந்தை வலியுறுத்தினார். மேலும் இளைஞர்கள் திரு அவையின் எதிர்காலம் மட்டுமல்ல, அதன் நிகழ்காலமும் ஆவர் என்று குறிப்பிட்ட திருத்தந்தை அவர்கள், போர் மற்றும் அரசியல் நிலையற்ற சூழலை தொடர்ந்து அனுபவித்து வரும் ஈராக் கிறிஸ்தவர்களின் சவாலான வாழ்க்கையை எடுத்து காட்டினார். உலகில் ஒளியாக இருப்பது எப்போதும் எளிதல்ல, இருப்பினும் அஞ்சாதீர்கள், நீங்கள் தனியாக இல்லை என்று கூறிய திருத்தந்தை, நான் உங்களுடன் இருக்கிறேன், திரு அவையும் உங்களுடன் இருக்கிறது, இயேசுவின் மீது நம்பிக்கை வையுங்கள் என்று இளைஞர்களுக்கு ஊக்கமளித்தார். கிறிஸ்தவ வாழ்வை வடிவமைக்கும் 3 முக்கிய பண்புகளாக நம்பிக்கை, அன்பு மற்றும் எதிர்நோக்கு ஆகியவற்றை எடுத்துரைத்த திருத்தந்தை அவர்கள், இறை வார்த்தை, தினசரி ஜபம், ஒப்புரவு அருட்சாதனம் மற்றும் நற்கருணை ஆகியவற்றின் வழியாக கிறிஸ்துவுடன் ஆழமான உறவை வளர்த்து கொள்ளுமாறு இளைஞர்களுக்கு அழைப்பு விடுத்தார்.
2: செயற்கை நுண்ணறிவு மனித குலத்தின் எதிர்காலம் குறித்த மிக முக்கியமான கேள்விகளை எழுப்பும் இக்காலகட்டத்தில் மனித மாண்பையும் பொது நலனையும் பாதுகாக்கும் வகையில் புதிய பாதைகளை தேட அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார். July 7 to 10 வரை சுவிட்சர்லாந்தின் ஜெனிவாவில் நடைபெறும் AI ஃபார் குட் குளோபல் சமிட் மாநாட்டை முன்னிட்டு திருத்தந்தை சார்பாக திருப்பீட செயலர் கர்தினால் பியத்ரோ பரோலின் அவர்களால் கையொப்பமிட்டு அனுப்பிய செய்தியில் இவ்வாறு திருத்தந்தை தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையின் பன்னாட்டு தொலைத்தொடர்பு ஒன்றியம், ஐநா அமைப்புகள் மற்றும் சுவிட்சர்லாந்து அரசு இணைந்து நடத்தும் இம்மாநாடு செயற்கை நுண்ணறிவு உலகை எவ்வாறு மாற்றி வருகிறது என்பதையும் உலகளாவிய சவால்களுக்கு அதன் மூலம் தீர்வுகளை எவ்வாறு காணலாம் என்பதையும் ஆராய்வதை நோக்கமாக கொண்டுள்ளது. மேலும் செயற்கை நுண்ணறிவு மனித குலத்தின் எதிர்காலம் தொடர்பான மிக முக்கியமான கேள்விகளை எழுப்பும் இந்த வரலாற்று சந்திப்பில் திருப்பீடம் உரையாடலுக்கும் ஒத்துழைப்புக்கும் எப்போதும் திறந்த மனதுடன் இருப்பதாக திருத்தந்தை உறுதியளித்துள்ளார். செயற்கை நுண்ணறிவின் காலத்தில் மனித மாண்பை பாதுகாப்பது குறித்து வெளியிடப்பட்ட மகத்தான மானுடம் என்ற திருமடல் மனித குலத்தின் பொது நலனையும் அனைவருக்கும் மாண்பான வாழ்க்கையையும் மேம்படுத்தும் புதிய வழிகளை தேடும் நோக்கில் உருவாக்கப்பட்டதாக அச்செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
1: கலாச்சாரம் மற்றும் கல்விக்கான திருப்பிடத்துறை ரீடிங் அகைன் என்ற கலைத்தொடரின் 2 அத்தியாயத்தை சீன கலைஞர் பான் டெய்ஜிங் உருவாக்கிய சிறப்பு கலை நிறுவலுடன் ரோம் நகரில் உள்ள கொன்சிலியா சியோனே 5 காட்சியகத்தில் தொடங்கியுள்ளது. இக்கண்காட்சிக்கான கலை ஒருங்கிணைப்பை டொனாட்டியன் குரோ அவர்கள் மேற்கொண்டுள்ளார். July 2 வியாழனன்று புனித 10 பயசரங்கில் நடைபெற்ற நிகழ்வில் கலைஞர் பான் டெய்ஜிங் மற்றும் அவரது படைப்பை அறிமுகப்படுத்திய கலாச்சாரம் மற்றும் கல்விக்கான திருப்பிடத்துறையின் தலைவர் கர்தினால் ஜோசே டொலண்டினா டி மெண்டோசா அவர்கள், பான் டெய்ஜிங்கின் இந்த கலை படைப்பு பார்வையாளர்களை நிகழ்காலத்தில் முழுமையான வாழ்வும் தங்களின் உணர்வுகளை ஏற்றுக்கொள்ளவும் வாசிப்பை வெறும் எழுத்துக்களை புரிந்து கொள்வதற்காக அல்லாமல் உடல் புலன்கள் மற்றும் மனித உள்ளத்தை தொடரும் ஆழமான அனுபவமாக உணரவும் அழைக்கிறது என்று குறிப்பிட்டார். பான் டெய்ஜிங்கின் இந்த கலை நிறுவல் மனிதர்கள் தங்களை பற்றி சிந்திக்கவும் உள்ளார்ந்த பயணத்தை மேற்கொள்ளவும் இன்றைய எரிச்சலான உலகில் அமைதியை தேடி கண்டறியவும் உதவுகிறது என்று கர்தினால் மெண்டோன்சா அவர்கள் வலியுறுத்தினார். மேலும் அமைதி என்பது செயலற்ற நிலை அல்ல, மாறாக அது வளர்ச்சி, நேர்மை மற்றும் சுய அறிவுக்கான இடமாகும் என்றும், கலை வழியாக தன்னையும் உலகின் உண்மையையும் ஆழமாக புரிந்து கொள்ள முயல்கிறேன் என்றும் குறிப்பிட்டார்.
2: பன்னாட்டு உறவுகளுக்கான திருப்பீடத்துறையின் செயலர் பேராயர் பால் ரிச்சர்ட் காலகர் அவர்கள், திருப்பீடம் மற்றும் நைஜீரியா கூட்டாட்சி குடியரசு ஆகியவற்றிற்கு இடையேயான தூதரக உறவுகளின் 50 ஆண்டு நிறைவு விழாக்களில் பங்கேற்பதற்காக July 2 அன்று நைஜீரியா வந்தடைந்தார். மேற்கு ஆப்பிரிக்கா நாடான நைஜீரியாவில் குறிப்பிடத்தக்க உள்நாட்டு பாதுகாப்பு சவால்கள் நீடித்து வரும் நிலையிலும் 3 crore அதிகமான கத்தோலிக்கர்களும் 10,000 மேற்பட்ட கத்தோலிக்க அருள்பணியாளர்களும் அங்கு வாழ்கின்றனர். அந்நாட்டின் அரசின் தலைமைச் செயலகத்தின் அதிகாரப்பூர்வ எக்ஸ் கணக்கான அட்தெர்சா லோசியா தெரிவித்துள்ளபடி, இப்பயணத்தின் போது பேராயர் காலகர் அதிபர் மாளிகையில் நைஜீரிய அதிபர் போலா அகமது தினுபு அவர்களை சந்தித்து பேசியுள்ளார். இந்த சந்திப்பின் போது வெளியுறவுத்துறை அமைச்சர் பியான்கா ஒடுமேக்கு ஒஜீவு மற்றும் எகோவாஸ் ஆணையத்தின் தலைவர் உமர் அலிவுத்திரே ஆகியோரும் உடன் உடன் இருந்தனர். இச்சந்திப்பிற்கு பிறகு உள்ளூர் ஊடகங்களிடம் பேசிய அதிபர் தினுபு அவர்கள் மதங்களுக்கு இடையேயான உரையாடல்களுக்கு முன்னுரிமை அளித்து நாட்டின் பல்வேறு மத சமூகங்களிடையே அமைதி, நல்லிணக்கம் மற்றும் சகிப்புத்தன்மையை மேம்படுத்த தனது அரசு உறுதி பூண்டுள்ளதாக தெரிவித்தார்.
0: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசிர் பெறுங்கள்.

0: லவ்தேதுர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை திரிகடுகம், கிறிஸ்தவ இலக்கியங்கள் மற்றும் செய்திகள். திரிகடுகம்.
2: அன்பிற்கினிய தமிழினிய நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகம் பயணத்தில் நாம் நடைபெயல்கின்றோம். இன்று செய்யுள் எண் 4 நாம் தொடர்ந்து பார்க்கிறோம். நல் ஆதனார் 4 இவ்வாறு குறிப்பிடுகிறார்: பகை முன்னர் வாழ்க்கை செயலும், தொகை நின்ற பெற்றத்துள் கோலின்றி சேரலும், முன் தன்னை காய்வானை கைவாங்கி கோடலும், இம்மூன்றும் சாப உருவான் தொழில். தொகை நின்ற பெற்றத்துள் கோலின்றி சேரலும் என்கிற இந்த இரண்டாம் கருத்து சாவதற்கு ஏதுவான ஒரு செயல் என்று நல்லாதனார் குறிப்பிடுகிறார். என்ன அது? பசு மாட்டு கூட்டம் அங்கு இருக்கிறது பெருந்திரளாக. அந்த கூட்டத்துக்குள் ஒருவர் நடைபயல முயல்கிறார், கையில் கம்பு இல்லாமல் தொலைந்தது, அவர் உயிர் அவ்வளவுதான், இதான் நிலை. ஆனால் கையில் கம்பு ஒரு கோல் இருந்தால் கண்டிப்பாக அந்த மாடுகள் அப்படியே விலகும். இதான் கருத்து. இங்கே எந்த உயிரினத்தையும் நாம் தவறாக சொல்ல வேண்டும் என்பது நோக்கம் அல்ல. நாய்க்கு வேண்டுமாம் கம்பு, கம்பு இருந்தால் நாய் விலகி ஓடும். அதை போன்றுதான் பல உயிரினங்கள், அவற்றை நாம் தாக்க வேண்டும் அழிக்க வேண்டும் என்பதல்ல. எந்த உயிரையுமே அழிக்கக்கூடாது. அதனால் தான் புலால் மறுத்தல் என்று வள்ளுவர் வைத்திருக்கிறார். இறைச்சி உண்பது கூட உயிர்களை அழித்தல் தான், அது கூடாது. இரக்கத்தை பேசுகிறவர்கள் அதை தவிர்க்க வேண்டும். ஆக இந்த வகையில் எந்த உயிரினத்தையும் இழிவு செய்வதோ அல்லது அழித்தொழிப்பதோ என்பதல்ல இங்கு நோக்கம். அதற்காக கையில் கம்பு வைக்க வேண்டும் என்பதல்ல, மாறாக தற்பாதுகாப்புக்காக. பிற உயிரினங்கள் நல்லவைதான், அவர்கள் இயல்பான முறையில் நல்ல செயல்களை செய்கின்றன. ஆனால் அவற்றிற்கு பகுத்தறிவு கிடையாது. அந்த ஆழிப்பேரலை போன்று, கையில் ஒரு குழந்தை இருக்கிறது, ஆழிப்பேரலை வந்து அந்த குழந்தை மட்டும் பறித்து கொண்டு செல்கிறது. அந்த குழந்தை என்ன பாவம் செய்தது? கொடியவர்கள் பலர் இருக்கிறார்களே, ஆனால் அந்த ஆழிப்பேரலைக்கு அதுக்கு அறிவு இல்லை, அவ்வளவுதான், அதனுடைய பகுத்தறிவு இல்லை. எனவே நாம் இங்கு விழிப்பாக இருக்க வேண்டும். அந்த வகையில் தான் பாரதியார் நாள்தோறுமே அந்த யானைக்கு தேங்காய் கொடுத்து கொண்டு தான் செல்வார். ஆனால் ஒரு நாள் தேங்காயை வாங்கி அந்த யானை தேங்காய் வைத்தே பாரதியுடைய தலையை அடித்தது. அதுதான் அவருக்கு இறுதி காலம் வருவதற்கான காரணமாக அமைந்தது. அப்படி படுக்கையில் இருந்தபொழுது பாரதியார் சொன்னார், அந்த யானையை யாரும் எதுவும் தப்பு சொல்லாதீங்க என்று தான் சொன்னார். அவர் மாமனிதர். காக்கையும் குருவியும் எங்கள் ஜாதி, ஜாதியை மறுத்தவர் காக்கை குருவிகளை தன் உடன் உறவாக ஏற்கிறார் பாருங்கள். அவர் சொல்லுகிறார், யானையை யாரும் திட்டாதீங்க, ஏன்னா அது பாவம், அது மதம் பிடித்து விட்டது அந்த நேரத்தில். அதை அறியாததனால் இவர் அந்த ஒரு நிலைக்கு வந்துவிட்டார். எனவே ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும், அவ்வளவுதான் நோக்கம். அந்த உயிரினங்களிடம் இருந்தும் நன்மைத்தனத்தை பெறுவதற்கு பகுத்தறிவு கொண்ட இந்த மாந்தர்கள் அவர்கள் அதற்குரிய செயல்களில் ஈடுபட வேண்டும், அழித்தொழிப்பதல்ல. எனவேதான் வள்ளுவர் இந்த குறளினை இவ்வாறு பதிவு செய்கிறார்: வகை அறிந்து தற்செய்து தற்காப்ப மாயும் பகைவர்கண் பட்ட செருக்கு என்று கூறுவார். அதாவது இருக்கிற சூழலை நன்றாக ஆய்ந்து பார்த்து அதன் அடித்தளத்தில் தற்காப்புக்கான அந்த கருவிகளை, அந்த வாய்ப்பு சூழல்களை, எண்ணங்களை, திட்டங்களை வைத்து கொண்டு ஒருவர் அணுகினால், எதிர் நின்றால், அங்கு பகைவர்களுடைய அந்த சூழ்ச்சி, அழிக்கின்ற அந்த முயற்சி அதுவே இல்லாமல் போய்விடும், அழிந்துவிடும். ஆக யார் எப்படி இருந்தால் என்ன, நீ சாதாரணமாக போய் நில்லு என்பதல்ல சான்றோர்களுடைய வாக்கு. ஒளியின் மக்கள் ஒளியாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தின் மக்கள் இருளின் மக்கள், அவர்கள் மிகுந்த விழிப்பாக இருக்கிறார்கள். அவர்களை விடவும் நல்ல மக்கள், ஒளியின் மக்கள் விழிப்பாக இருந்தாக வேண்டும். காரணம், தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக என்பது மட்டுமன்று, தங்களுடைய அந்த நன்மைத்தனத்தின் விளைவாக இங்கு நன்மைத்தனங்களை வளர்க்க வேண்டுமே, இறையாட்சியை உருவாக்கியாக வேண்டுமே. அதற்கு நல்லவர்களெல்லாம் அழிந்து போவது என்பது இழப்பு தானே. அந்த வகையிலும் கூட நல்லவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நல்லவர்கள் பாதுகாப்பாக இருப்பதற்கு, இங்கு நல்லவர்களாக வாழ்வதற்கு முயலுகிறவர்கள் அதற்குரிய முயற்சியை மேற்கொண்டாக வேண்டும். அதற்குரிய கருவிகளையும் இங்கு பயன்படுத்த வேண்டும். தகாத கருவிகளின் மூலமாக அங்கு சிதைந்து போய்விடக்கூடாது. எனவேதான் கையில் கம்பு வைத்து கொண்டு பசுமாடுகளுக்கு ஊடே நடந்து செல்லுதல் என்பதுதான் பாதுகாப்பு. அதை மீறி எனக்கு நெஞ்சுரம் இருக்கிறது, அல்லது பசுவை நான் அன்பாக கோமாதா எங்கள் குலமாதா என்றெல்லாம் நாங்கள் பாடுகிறோம், எனவே அது எங்களை ஒன்றும் செய்யாது என்பதல்ல. அது பாவம், அதற்கு பகுத்தறிவு இல்லை. இதை அறிந்தவர்களாக பகுத்தறிவு கொண்ட மாந்தர்கள் அதை அதற்குரிய கருவிகளோடு இங்கு அணுக வேண்டும். எவரையும் எவருக்கும் தீங்கு செய்து அழிப்பதற்கல்ல, தங்களை பாதுகாத்து கொண்டு அறத்தின இறையாட்சியை பாதுகாத்து கொண்டு அதன் மூலமாக இந்த உலகத்தை செம்மையான ஒரு மண்ணாக, ஒரு விண்ணகமாக உருவாக்குவதற்கு முயல வேண்டும். இத்தகைய உறுதிப்பாடுகளோடு இன்று நாம் பார்க்கின்ற ஒரு சிறப்பு சொல் கரம். கரம் தமிழா? இல்லை, கரா என்பதான் சமஸ்கிருத சொல். தமிழில் கை, அவ்வளோதான். நம் கைகள், நம் கரங்கள் என்று சொல்ல தேவையில்லை, கைகள், கை. நாம் கடவுளுக்கு திருவிழமானால் மீண்டும் நாளை திரிகடகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.
1: கிறிஸ்தவ இலக்கியம்
3: இயேசு காவியம் 11. சீடர்களை அழைக்க. இயேசு காவியத்தில் சென்ற உரையில் உலக மக்களின் பாவங்களை போக்க வந்த இறைமகனாகிய இயேசு கிறிஸ்து யோர்தான் நதிக்கரையில் திருமுழுக்கு யோவானிடம் எளிய மானிடனாய் திருமுழுக்கு பெற்ற உன்னத மறைபொருள் குறித்து கண்டோம். விண்ணகத்தந்தை வகுத்த நல்வழியின் முறைமைகளை நிறைவேற்றி தூய ஆவியானவர் புறாவடிவில் இறங்கி வர, அதன் வழியாக தன் பொது வாழ்வை அதிகாரபூர்வமாக தொடங்கிய தெய்வீக நிகழ்வை சிந்தித்து மகிழ்ந்தோம். அதன் தொடர்ச்சியாக இயேசு கலிலேய கடலோரத்தில் மீன்பிடித்து கொண்டிருந்த எளிய மீனவர்களை தனது நற்செய்தி பணிக்கும் திருச்சபைக்கும் முதன்முதலாக துணையாக அப்போஸ்தலர்களாக அழைக்கும் மாண்புமிகு வரலாற்று சம்பவம் குறித்து இன்று காண்போம். கலிலேயாவின் கடற்புறம் இயேசு காலடி நடையிடும்போது வளையோடிருவர் வருவது கண்டு வருக இங்கே என அழைத்தார். மலைபோல் வளையினை முதுகினர் சுமர்ந்து மாண்புரு மீனவர் இருவர் அலையாடிடும் அக்கடலினில் இயேசு அமைந்திட படகினை எடுத்தார். ராயப்பருடன் பழவேத்திரர் எனும் நற்சகோதரர்களாம் அவர்கள் சாயும் வான்வரை மீன்பிடித்து ஓய்ந்து தமிழம் சென்றிடும் வேலை மேயதும் குருவின் குரலொளி கேட்டு விரைந்தனர் அவ்விடம் அவர்கள். தூயவர் இயேசு படகினில் ஏறி தொடர்ந்தனர் கடலிடை ஆங்கே. ஆழமாம் கடலுள் செல்லுக என்று அன்போடு கட்டளை விடுத்தார். தோழராம் அவர்கள், தேவனே, எங்கள் தோல்வி தோற்றதே என்று, ஆழினீர் மீனும் அகப்படவில்லை, ஆகையால் திரும்பினோம் இல்லம், நாளெல்லாம் உழைத்தும் பலநிலை எனினும் நடத்துவோம் என் சொல்லை என்றார். இக்கவிதை இயேசு கிறிஸ்துவின் பொது வாழ்வின் தொடக்க காலத்தில் இறைவனின் நற்செய்தியை நாடெங்கும் கொண்டு சேர்க்கவும் ஆன்மாக்களை நல்வழிப்படுத்தவும் தனக்கு துணையாக சீடர்களை தேர்ந்தெடுக்கும் உன்னத விவிலிய நிகழ்வை விவரிக்கிறது. கலிலேயா என்னும் பகுதியில் அமைந்துள்ள ஏரிக்கரை அல்லது கடற்புறத்தில் இயேசு கிறிஸ்து அமைதியாக தன் புனித காலடிகளை பதித்து நடந்து சென்று கொண்டிருந்தார். அவ்வாறு அவர் நடந்து செல்லும்போது அங்கே கடலில் மீன்பிடி தொழிலை செய்துவிட்டு தங்கள் வலைகளோடு கரைக்கு திரும்பிக் கொண்டிருந்த இரண்டு எளிய மனிதர்களை இயேசுவின் திருக்கண்கள் காண்கின்றன. அவர்கள் உலக கல்வியில் சிறந்தவர்கள் அல்ல, ஆனால் தூய்மையான உள்ளமும் நேர்மையும் கொண்ட மாண்புமிக்க உழைப்பாளர்கள் ஆவர். அவர்களை கண்ட மாத்திரத்தில் இயேசு, இங்கு வாருங்கள், என் பின்னே வாருங்கள் என்று மிகுந்த அன்போடு, அதே சமயம் தெய்வீக காந்த புன்னகையோடு அவர்களை தன் அருகில் வருமாறு அன்பு கட்டளையிட்டு அழைக்கின்றார். அந்த மீனவர்கள் இருவரும் சாதாரணமானவர்கள் அல்ல. அவர்கள் உழைப்பையே மூலதனமாக கொண்டு வாழும் எளிய மனிதர்களாவர். மலை போன்ற கனத்த பெரிய மீன்பிடி வளையலை தங்கள் முதுகுகளில் சுமந்து கொண்டு அன்றாட பிழைப்பிற்காக கடலோடு போராடி பாடுபடும் மாண்புமிகு உழைப்பாளர்களாக அவர்கள் திகழ்ந்தனர். அலைகள் ஓய்வில்லாமல் மோதிக்கொண்டிருக்கும் அந்த தூய கலிலேயா கடலில் இயேசுவின் வருகையால் ஒரு தெய்வீக அமைதி நிலவியது. இயேசு கிறிஸ்து அந்த மீனவர்களின் படகில் ஏறி அமர்ந்து கடலுக்குள் சற்றே தள்ளி செல்லுமாறு அப்படகினை எடுக்கச் செய்தார். அந்த இரு மீனவர்கள் யார் என்பதை அடுத்த பாடல் வரிகள் வெளிப்படுத்துகின்றன. அவர்களுள் ஒருவர் சீமோன் பேதுரு என்றும், மற்றொருவர் ஆன்மீக துணிச்சல் மிக்க பிளவேத்திரர் அந்திரையா என்றும் அழைக்கப்படும் நற்சகோதரர்கள் ஆவர். அவர்கள் இருவரும் உடன் பிறந்த சகோதரர்களாக மட்டுமின்றி தொழிலிலும் ஒருவருக்கு ஒருவர் துணையாக நின்று இன்ப துன்பங்களை பகிர்ந்து கொள்ளும் நல் தோழர்களாகவும் அக்கடலோரத்தில் வாழ்ந்து வந்தனர். மாலை வான் சரிந்து அந்தி பொழுது சாயும் வரை அவர்கள் கடலில் மீன்பிடிக்கும் முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டிருந்தனர். இரவு முழுவதும் விடியும் வரையிலும் அவர்கள் அலைகளோடு போராடி உடல் மிகவும் சோர்ந்து போயிருந்த தருணம் அது. கடுமையான உழைப்பிற்கு பின் போதிய மீன்கள் கிடைக்காத ஏமாற்றத்துடன் அவர்கள் களைப்படைந்து தங்களின் இல்லம் நோக்கி திரும்பிச் செல்ல ஆயத்தமாகிக் கொண்டிருந்த வேளையில்தான் இந்த அற்புத சந்திப்பு நிகழ்கிறது. அப்போது ஆன்மீக மந்தையை வழிநடத்தும் நல்ல ஆயனாகிய இயேசுவின் காந்த குரலொளி அவர்கள் காதுகளில் விழுகிறது. அந்த தெய்வீக குரல் அவர்களின் சோர்வை நீக்கி உள்ளத்தில் ஒரு புத்துணர்ச்சியையும் விசுவாச நம்பிக்கையையும் பாய்ச்சியது. இயேசுவின் குரலை கேட்டவுடனே அவர்கள் எவ்வித தயக்கமும் இன்றி தாங்கள் செய்ய நினைத்த காரியங்களை அப்படியே விட்டுவிட்டு அவர் நின்றிருந்த அந்த இடத்தை நோக்கி மிக விரைவாக ஓடி வந்தனர். அங்கே வந்தபின் தூயவராகிய இயேசு கிறிஸ்துவின் கட்டளைக்கு இணங்கி அவர்கள் அவரை தங்கள் படகில் ஏற்றிக்கொண்டனர். அவரோடு சேர்ந்து மீண்டும் அந்த கடலின் ஆழமான பகுதியை நோக்கி பயணிக்கத் தொடங்கினர். படகில் ஏறிய இயேசு அந்த மீனவ சகோதரர்களை நோக்கி, உங்களுடைய படகை இன்னும் ஆழமான கடற்பகுதிக்கு செலுத்துங்கள், அங்கே மீன் பிடிப்பதற்காக உங்கள் வலைகளை போடுங்கள் என்று மிகுந்த அன்போடு கட்டளையிட்டார். இயேசுவின் வார்த்தையை கேட்டதும் அனுபவம் வாய்ந்த அந்த மீனவ தோழர்கள் சற்றே வியப்படைந்தனர். ஏனெனில் மீன் பிடிக்கும் கலையில் தேர்ந்த அவர்களுக்கு எந்த நேரத்தில் எந்த இடத்தில் மீன்கள் கிடைக்கும் என்பது நன்றாகவே தெரியும். அவர்கள் இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, இன்று எங்களின் உழைப்பு முழுவதும் தோல்வியடைந்து விட்டது. நாங்கள் எவ்வளவோ முயன்றும் ஒரு மீன் கூட எங்கள் வலையில் அகப்படவில்லை என்று தங்கள் ஏமாற்றத்தை பணிவோடு கூறினர். ஆழ்கடலின் நீரில் ஒரு சிறு மீன் கூட கிடைக்காததால் நாங்கள் முற்றிலும் சோர்ந்து போய் இனிமேல் ஒன்றும் செய்ய இயலாது என்ற விரக்தியில்தான் எங்கள் வீடுகளுக்கு திரும்பிக் கொண்டிருந்தோம் என்று யதார்த்த நிலையை விளக்கினர். இரவு முழுவதும் நாளெல்லாம் நாங்கள் உழைத்தும் எங்களுக்கு எந்த பலனும் கிடைக்கவில்லை, வெறும் கையுடன் தான் கரை திரும்பினோம் என்று மனித ரீதியான தங்களின் பலவீனத்தையும் இயலாமையையும் இயேசுவிடம் சமர்ப்பித்தனர். இருப்பினும் அவர்கள் இயேசுவின் மீது கொண்ட மதிப்பினாலும் அவரது வார்த்தையில் இருந்த அதிகாரத்தினாலும், ஆண்டவரே, எங்கள் அனுபவத்தின்படி அங்கே மீன் கிடைக்காது என்றாலும் உமது சொல்லுக்கு கீழ்ப்புடைந்து நீர் சொன்னபடியே அவ்வளையை ஆழத்தில் போடுகிறோம் என்றனர். இந்த கீழ்ப்புடிதலே அவர்களின் வாழ்க்கையை மாற்றப்போகும் அற்புதத்திற்கு அடித்தளமாக அமைந்தது. மனித அறிவு தோற்கும் இடத்தில் இறை வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது வாழ்வில் பெரும் வெற்றியும் ஆன்மீக பேரும் கிட்டும் என்பதை இப்பாடல் அழகாக விளக்குகிறது.

0: கிறிஸ்தவ இலக்கியம்.
1: உலகிற்கு கிறிஸ்தவின் ஒளியை எடுத்துச் செல்லும் திரு அவையின் பணியில் இளைஞர்கள் இணைந்து செயல்பட்டு எதிர்கால திரு அவையையும் உலகையும் உருவாக்க வேண்டும் என்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் வலியுறுத்தினார். ஈராக்கின் இயர்பில் உயர்மறை மாவட்டத்தின் அங்காவா நகரில் ஜூலை 8 முதல் 11 வரை நடைபெறும் ஆண்டு இளைஞர் சந்திப்பில் பங்கேற்றுள்ள இளைஞர்களுக்கு வழங்கிய காணொலி செய்தியில் இவ்வாறு கூறிய திருத்தந்தை அவர்கள், கிறிஸ்துவின் ஒளியாக உலகில் பிரகாசிக்கவும் நம்பிக்கையின் தூதுவர்களாக வாழவும் அவர்களுக்கு அழைப்பு விடுத்தார். பணி என்ற கருப்பொருளில் நடைபெறும் இவ்வாண்டு இளைஞர் சந்திப்பில் திரு அவையின் வாழ்விலும் எதிர்காலத்திலும் இளைஞர்கள் இன்றியமையாத பங்கு வகிக்கின்றனர் என்று திருத்தந்தை வலியுறுத்தினார். மேலும் இளைஞர்கள் திரு அவையின் எதிர்காலம் மட்டுமல்ல, அதன் நிகழ்காலமும் ஆவர் என்று குறிப்பிட்ட திருத்தந்தை அவர்கள், போர் மற்றும் அரசியல் நிலையற்ற சூழலை தொடர்ந்து அனுபவித்து வரும் ஈராக் கிறிஸ்தவர்களின் சவாலான வாழ்க்கையை எடுத்து காட்டினார். உலகில் ஒளியாக இருப்பது எப்போதும் எளிதல்ல, இருப்பினும் அஞ்சாதீர்கள், நீங்கள் தனியாக இல்லை என்று கூறிய திருத்தந்தை, நான் உங்களுடன் இருக்கிறேன், திரு அவையும் உங்களுடன் இருக்கிறது, இயேசுவின் மீது நம்பிக்கை வையுங்கள் என்று இளைஞர்களுக்கு ஊக்கமளித்தார். கிறிஸ்தவ வாழ்வை வடிவமைக்கும் 3 முக்கிய பண்புகளாக நம்பிக்கை, அன்பு மற்றும் எதிர்நோக்கு ஆகியவற்றை எடுத்துரைத்த திருத்தந்தை அவர்கள், இறை வார்த்தை, தினசரி ஜபம், ஒப்புரவு அருட்சாதனம் மற்றும் நற்கருணை ஆகியவற்றின் வழியாக கிறிஸ்துவுடன் ஆழமான உறவை வளர்த்து கொள்ளுமாறு இளைஞர்களுக்கு அழைப்பு விடுத்தார்.
2: செயற்கை நுண்ணறிவு மனித குலத்தின் எதிர்காலம் குறித்த மிக முக்கியமான கேள்விகளை எழுப்பும் இக்காலகட்டத்தில் மனித மாண்பையும் பொது நலனையும் பாதுகாக்கும் வகையில் புதிய பாதைகளை தேட அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார். ஜூலை 7 முதல் 10 வரை சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் நடைபெறும் AI ஃபார் குட் குளோபல் சமிட் மாநாட்டை முன்னிட்டு திருத்தந்தையின் சார்பாக திருப்பீட செயலர் கர்தினால் பியத்ரோ பரோலின் அவர்களால் கையொப்பமிட்டு அனுப்பிய செய்தியில் இவ்வாறு திருத்தந்தை தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையின் பன்னாட்டு தொலைத்தொடர்பு ஒன்றியம், ஐநா அமைப்புகள் மற்றும் சுவிட்சர்லாந்து அரசு இணைந்து நடத்தும் இம்மாநாடு செயற்கை நுண்ணறிவு உலகை எவ்வாறு மாற்றி வருகிறது என்பதையும் உலகளாவிய சவால்களுக்கு அதன் மூலம் தீர்வுகளை எவ்வாறு காணலாம் என்பதையும் ஆராய்வதை நோக்கமாக கொண்டுள்ளது. மேலும் செயற்கை நுண்ணறிவு மனித குலத்தின் எதிர்காலம் தொடர்பான மிக முக்கியமான கேள்விகளை எழுப்பும் இந்த வரலாற்று சந்திப்பில் திருப்பீடம் உரையாடலுக்கும் ஒத்துழைப்புக்கும் எப்போதும் திறந்த மனதுடன் இருப்பதாக திருத்தந்தை உறுதியளித்துள்ளார். செயற்கை நுண்ணறிவின் காலத்தில் மனித மாண்பை பாதுகாப்பது குறித்து வெளியிடப்பட்ட மகத்தான மானுடம் என்ற திருமடல் மனித குலத்தின் பொது நலனையும் அனைவருக்கும் மாண்பான வாழ்க்கையையும் மேம்படுத்தும் புதிய வழிகளை தேடும் நோக்கில் உருவாக்கப்பட்டதாக அச்செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
1: கலாச்சாரம் மற்றும் கல்விக்கான திருப்பிடத்துறை ரீடிங் அகைன் என்ற கலைத்தொடரின் 2 அத்தியாயத்தை சீன கலைஞர் பான் டெய்ஜிங் உருவாக்கிய சிறப்பு கலை நிறுவலுடன் ரோம் நகரில் உள்ள கொன்சிலியா சியோனே 5 காட்சியகத்தில் தொடங்கியுள்ளது. இக்கண்காட்சிக்கான கலை ஒருங்கிணைப்பை டொனாட்டியன் குரோ அவர்கள் மேற்கொண்டுள்ளார். ஜூலை 2 வியாழனன்று புனித 10 பயஸ் அரங்கில் நடைபெற்ற நிகழ்வில் கலைஞர் பான் டெய்ஜிங் மற்றும் அவரது படைப்பை அறிமுகப்படுத்திய கலாச்சாரம் மற்றும் கல்விக்கான திருப்பிடத்துறையின் தலைவர் கர்தினால் ஜோசே டொலண்டினா டி மெண்டோசா அவர்கள், பான் டெய்ஜிங்கின் இந்த கலைப்படைப்பு பார்வையாளர்களை நிகழ்காலத்தில் முழுமையான வாழ்வும் தங்களின் உணர்வுகளை ஏற்றுக்கொள்ளவும் வாசிப்பை வெறும் எழுத்துக்களை புரிந்து கொள்வதற்காக அல்லாமல் உடல், புலன்கள் மற்றும் மனித உள்ளத்தை தொடரும் ஆழமான அனுபவமாக உணரவும் அழைக்கிறது என்று குறிப்பிட்டார். பான் டெய்ஜிங்கின் இந்த கலை நிறுவல் மனிதர்கள் தங்களை பற்றி சிந்திக்கவும் உள்ளார்ந்த பயணத்தை மேற்கொள்ளவும் இன்றைய எரிச்சலான உலகில் அமைதியை தேடி கண்டறியவும் உதவுகிறது என்று கர்தினால் மெண்டோன்சா அவர்கள் வலியுறுத்தினார். மேலும் அமைதி என்பது செயலற்ற நிலை அல்ல, மாறாக அது வளர்ச்சி, நேர்மை மற்றும் சுய அறிவுக்கான இடமாகும் என்றும், கலை வழியாக தன்னையும் உலகின் உண்மையையும் ஆழமாக புரிந்து கொள்ள முயல்கிறேன் என்றும் குறிப்பிட்டார்.
2: பன்னாட்டு உறவுகளுக்கான திருப்பீடத்துறையின் செயலர் பேராயர் பால் ரிச்சர்ட் காலகர் அவர்கள் திருப்பீடம் மற்றும் நைஜீரியா கூட்டாட்சி குடியரசு ஆகியவற்றிற்கு இடையேயான தூதரக உறவுகளின் 50 ஆண்டு நிறைவு விழாக்களில் பங்கேற்பதற்காக ஜூலை 2 அன்று நைஜீரியா வந்தடைந்தார். மேற்கு ஆப்பிரிக்க நாடான நைஜீரியாவில் குறிப்பிடத்தக்க உள்நாட்டு பாதுகாப்பு சவால்கள் நீடித்து வரும் நிலையிலும் 3 கோடிக்கும் அதிக கத்தோலிக்கர்களும் 10,000 மேற்பட்ட கத்தோலிக்க அருள்பணியாளர்களும் அங்கு வாழ்கின்றனர். அந்நாட்டின் அரசின் தலைமைச் செயலகத்தின் அதிகாரப்பூர்வ எக்ஸ் கணக்கான தெரிவித்துள்ளபடி இப்பயணத்தின் போது பேராயர் காலகர் அதிபர் மாளிகையில் நைஜீரிய அதிபர் போலா அகமது தினுபு அவர்களை சந்தித்து பேசியுள்ளார். இந்த சந்திப்பின் போது வெளியுறவுத்துறை அமைச்சர் பியான்கா ஒடுமேக்கு ஒஜீவு மற்றும் எகோவாஸ் ஆணையத்தின் தலைவர் உமர் அலியுத்திரே ஆகியோரும் உடன் உடன் இருந்தனர். இச்சந்திப்பிற்கு பிறகு உள்ளூர் ஊடகங்களிடம் பேசிய அதிபர் தினுபு அவர்கள் மதங்களுக்கு இடையேயான உரையாடல்களுக்கு முன்னுரிமை அளித்து நாட்டின் பல்வேறு மத சமூகங்களிடையே அமைதி, நல்லிணக்கம் மற்றும் சகிப்புத்தன்மையை மேம்படுத்த தனது அரசு உறுதி பூண்டுள்ளதாக தெரிவித்தார்.
0: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.